0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசையம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசையம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Yes, I love this idiot. I love this lovable

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: வேலையும் வாழ்க்கையும் எதிரிகள் அல்ல, இரண்டையும் அணைத்து செல்ல தெரிந்தால் வாழ்க்கையே அழகான கவிதையாகும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவர் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது உடனடியா சரியான பதில் கிடைக்குமானா கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனா சிறப்பாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டு பாருங்களேன், ஏராளமான கைகள் உயரலாம். சிறப்பான வாழ்க்கையில் சிறப்படைந்தவர்கள் எண்ணற்றோர் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த ஒரு சிறப்ப நாமளும் நிச்சயமா அடைய முடியும். அதுக்கு நாம செய்ய வேண்டிய முதன்மையான செயல் என்ன தெரியுமா? வாழ்க்கை வேலை ரெண்டையும் சரியான முறையில் கையாள தெரிந்து கொள்வது. இன்றைய வாழ்க்கையில் பரபரப்பான பணிச்சுமை, சவாலான வேலைகள், தொடர்ந்து அதிகரிக்க கூடிய பொறுப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையா இருந்தாலும் அதுக்காக நாம கொடுக்கக்கூடிய விலை சில நேரங்கள்ல அதிகமாயிடுது. வேலை நம்ம வாழ்க்கையை சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்ல அவசியமானது. ஆனால் வேலை வாழ்க்கைக்கு சுகமாக இருக்க வேண்டுமே தவிர சுமையாக மாறிவிடக் கூடாது. இதை நாம உணரும் போதுதான் வேலைக்கும் வாழ்க்கைக்கு இடையே நாம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சிக்கல்களை உடைக்க முடியும். குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம், ஆனா

தனக்கான நேரத்திற்கு அடுத்தபடியா குடும்பத்துடைய நேரம் முக்கியமானது. குடும்பத்திற்காகத்தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. குடும்பத்திற்காக உழைப்பவர்களுக்கு குடும்பத்திற்காக நேரமும் எடுக்கணும். இல்ல அப்படின்னா சில நேரங்கள்ல அன்பிற்கு பதிலா மனக்கசப்பும் புரிதலுக்கு பதிலா பிணக்குகளும் உருவாயிடலாம். மூணாவது, சமூகத்திற்கான நேரம். இதுக்கு எல்லாரும் நேரம் ஒதுக்க தயாரா இருக்காங்களா அப்படின்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். பிறந்து வாழ்ந்து உயர்ந்து சிறப்படைவது வெறுமனே நாம் நமது குடும்பம் அப்படின்னு முடிந்து விடக்கூடிய விஷயம் கிடையாது. சமூகத்தை விட்டு தனித்து வாழ முடிந்தாலும் அது முழுமையான வாழ்க்கையா அமையாது. சமூகத்தோடு இணைந்து மற்றவர்களின் விருப்பங்களையும் உணர்வுகளையும் புரிந்து அனைவரையும் அரவணைத்து வாழும் போது வாழ்க்கை முழுமை பெறுகிறது. தனக்கான, குடும்பத்திற்கான, சமூகத்திற்கான இந்த மூணு விஷயங்களையும் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். கலவையையும் கையால தெரிந்தால் கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அணுக நாம் ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும். வாழ்க்கை அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கொடை. இந்த வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்த வேலை அவசியம். வேலையை சிறப்பான முறையில் வடிவமைத்துக் கொள்ள தனிப்பட்ட பொறுப்புகள் அவசியம். இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆனால் ஒன்றுக்காக மற்றொன்றை தியாகம் செய்வதை விட இரண்டையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து செல்வது சிறந்த வாழ்க்கை முறை. வாழ்க்கையில் இழப்பதும் பெறுவதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இழக்கும் போது பொறுமையும் பெறும் போது பெருமையும் அடக்கி கொண்டால் வாழ்க்கை நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை வாரி வழங்கும். எதிலும் முழுமையடைய முடியாது, ஆனால் சிறப்படைய முடியும். அந்த சிறப்பை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடி எடுத்து வைப்போம். வேலையை நேசிப்போம், வாழ்க்கையை ரசிப்போம், குடும்பத்தை அரவணைப்போம், சமூகத்தை மதிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அமைச்சு, அதிகாரம் 64, குறள் எண் 632. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. செயலுக்கு ஏற்ற மன உறுதி, மக்களை காத்தல், உரிய நீதி நூல்களை கற்றல், கற்றாரிடம் கேட்டு அறிதல், முயற்சி, இந்த ஐந்தையும் உடையவரே சிறந்த அமைச்சர். அமைச்சரவை அப்படின்றது துணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு பண்பு. குடிமக்களை பாதுகாப்பது, நல்ல அறநெறி நூல்களை கற்பது, ஆவண செய்திட அறிவது, அயராத முயற்சி செய்வது, இந்த ஐந்து பண்புகளும் கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான உன்னதமான மனிதர் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 1951 முதல் 1956 வரை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமரா பணியாற்றிய காலம். அந்த நாட்கள்ல ரயில்வே துறை அமைச்சரா இருந்தவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். இவர் என்ன பண்றாரு, இந்த புகை வண்டியை நடுத்தர மக்களும் பிற்பட்ட மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல நிறைய வசதிகளை கொண்டு வர்றாரு. முதல்ல பயணிக்கும் போது மின் விசிறிகளும் உணவு வசதிகளும் கிடைக்கும்படி செய்யறாரு. அதுக்கப்புறமா ரயில்வேயுடைய நடைபாதைகள்ல பானைகள்ல குடி தண்ணீர் வச்சு அதை செயல்முறைப்படுத்தி மக்களுடைய தாகத்தை எல்லாம் தணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரயில் நிலையங்கள்ல தங்கும் அறைகள், கழிவறைகள் ஏற்படுத்தினதும் இவருடைய திட்டத்தின் கீழ் தான். அது போலவே ரயில்வே பாதுகாப்பு படை அமைச்சு மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்த மனிதர். விரைவு வண்டி சேவைகளை அறிமுகப்படுத்தினதும் இவருடைய காலத்துலதான். நாட்டில் பின்தங்கிய மக்களும் இதையெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல வழித்தடங்களை விரிவுபடுத்துறாரு. இந்த மாதிரி ரயில்வே துறைய வளர்ச்சி பாதையில உருவாக்கிய மனிதர்னு சொல்லலாம். ஆனா அந்த நாட்கள்ல, அதாவது 1956 எதிர்பாராத விதமா மர்ஹூம் நகரில் ஒரு ரயில் விபத்து ஏற்படுது. அதுல 112 பயணிகள் உயிரிழந்து போயிட்டாங்க. அதற்கான பொறுப்பு என்னுடையது அப்படின்னு தார்மீக பொறுப்பை ஏத்துக்கிட்டு பதவி விலக முன்வர்றாரு. அந்த கடிதத்தை நேரு அவர்கள் ஏத்துக்கல. ஆனா அதை தொடர்ந்து 3 கழித்து அரியலூர்லயும் ஒரு ரயில் விபத்து ஏற்படுது. அதுல 144 பயணிகள் இறந்து போறாங்க. இந்த முறையும் பொறுப்பு என்னுடையது, என்னுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது அப்படின்னு முழு பொறுப்பையும் தன்மேல ஏத்துக்கிட்டு பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டாரு. இந்த முறை நேரு அவர்கள் வாங்கினதுக்கு அப்புறமா நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உரையில் லால் பகதூர் சாஸ்திரிய பத்தி பேசுறாரு. ரயில் விபத்துக்கான காரணம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இல்லை என்றாலும் அது தன்னுடைய துறையின் கீழ் இருப்பதால் பொறுப்பு என்னுடையது அப்படின்னு அவர் முழுமையா ஏத்துக்கிட்டது அவருடைய அரசியல் சாசன முறைமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அமைதுன்னு அவரை பாராட்டினாரு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அமைச்சருக்கு தேவையான 5 பண்புகளும் இவருக்கு இருக்கிறதா இந்த ஒரு நிகழ்வும் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துது. இந்த திருக்குறள் நாட்டை ஆளும் அமைச்சருக்கு மட்டுமல்ல ஒரு குடும்பத்திற்கும் அழகாக பொருந்தும். ஒரு குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதற்கும் சில அடிப்படை பண்புகள் தேவை. தைரியம், குடும்பத்தை பாதுகாத்தல், அறிவுடன் சிந்தித்தல், செயல்திறன், சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளுதல். இந்த பண்பு குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவரிடமும் தலைவியிடமும் இருக்க வேண்டும். நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சருக்கு இந்த பண்புகள் எவ்வளவு அவசியமோ ஒரு குடும்பத்தை அன்புடனும் பொறுப்புடனும் வழிநடத்தும் பெற்றோருக்கும் அவ்வளவு அவசியம். சரியா சொல்லணும் அப்படின்னா நாடு அப்படின்றது பல குடும்பங்களுடைய கூட்டமைப்பு. ஒரு குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த தெரிந்தவரால் ஒரு நாட்டையும் சிறப்பாக வழிநடத்த முடியும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒருமுறை கோடை காலத்தில் அக்பர் சக்கரவர்த்தியும் அவரது அறிவு கூர்மைக்கு பெயர் பெற்ற பீர்பாலும் நாட்டின் நிலைமைகளை பார்வையிடுவதற்காக குதிரையில் உலா சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நாள்ல வெயில் ரொம்ப கடுமையா இருந்தது. வயல்வெளிகள் எல்லாம் வறண்டு போயிருந்தது. வழி எங்கும் பசுமை குறைந்து தண்ணீருக்காக மக்கள் காத்திருக்கக்கூடிய நிலை இருந்தது. அப்போ அவங்க போகக்கூடிய வயல்வெளி பாதையில் ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்கிறத அக்பர் கவனிக்கிறாரு. அந்த கிணறை எட்டி பார்க்கிறாரு. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. கிணறு முழுவதும் வறண்டு இருந்தது. அக்பர் என்ன பண்ணாரு தெரியுமா? திடீர்னு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க ஒரு மோதிரத்தை கலற்றினார். அதை அந்த வறண்ட கிணற்றுக்குள் போட்டுவிட்டு பீர்பாலை பார்த்து, பீர்பால், இந்த மோதிரத்தை கிணற்றுக்குள் இறங்காமல் உங்களால் எனக்கு எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. பீர்பால் கொஞ்சமும் தயங்கல. நிச்சயமாக என்னால் எடுத்து தர முடியும் அண்ணா, ஆனால் இப்போது என்னால் முடியாது. அதற்கு எனக்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அக்பர் பீர்பாலோட பதில கேட்டு கொஞ்சம் சிரிக்கிறாரு. சரி, உனக்கு எவ்வளவு காலம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா பீர்பால் அந்த ஒரு சம்பவத்தை மறக்கல. உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. என்ன தேடினாரு? பசுஞ்சாணம் தேடுறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய பசுஞ்சாணத்தை கைகள் எடுக்கிறாரு. மோதிரம் கிடந்த இடத்தை சரியாக கணித்து அந்த இடத்தின் மீது சாணத்தை போட்டு மூடிவிட்டார். இப்போ காலங்கள் கடந்து போயிடுச்சு. அதாவது கோடை காலம் முடிந்தது, பருவமழை வந்தது, நாடு முழுவதும் நல்ல மழை. வறண்டு கிடந்த ஆறுகள் ஓடத் தொடங்கியது. குளங்களும் குட்டைகளும் நிரம்ப தொடங்கியது. கிணறுகளில் தண்ணீர் ஊறி நிறைந்தது. இயற்கையே மீண்டும் நாட்டில் புத்துயிர் பெற்றது. இப்போ நாட்கள் நிறைய கடந்து போயிடுச்சா? ஒரு நாள் பீர்பால் அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட, மன்னா, இன்று அந்த பழைய வயல்வெளி பாதையில் என்னுடன் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. அக்பரும் மறுப்பாரா? நண்பராச்சே, அமைச்சராச்சே, அதனால அவர் கூட கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது,
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. கோடை காலத்தில் வயல்வெளி பாதையில் அக்பரும் அவருடைய அமைச்சர் பீர்பால் அவர்களும் ஒருமுறை நடந்து செல்லும் போது ஒரு வறண்ட கிணற்றில் அக்பர் சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய மோதிரத்தை கலற்றி உள்ளே போட்டுவிட்டு, பீர்பால் கிணற்றில் இறங்காமல் எடுத்து தர முடியுமா என கேட்டார். மறுக்காமல் பீர்பாலும் சிறிது கால அவகாசம் வேண்டும் என கேட்டுவிட்டு பசும் சாணத்தை எடுத்து சரியாக கணித்து மோதிரத்தின் மீது போட்டு மூடிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். காலம் கடந்தது, கோடை காலம் முடிந்தது, நல்ல மழைக்காலம் வந்தது. ஆறுகள் நிரம்பியது, குளம் குட்டைகள் ஊற்றெடுத்தது, கிணறுகளும் நிரம்பியது. அந்த நாட்களில் ஒரு நாள் பீர்பால் அக்பரிடம், மன்னா, இன்று அந்த பழைய வயல்வெளி பாதையில் என்னுடன் வாருங்கள் அப்படின்னு அன்போடு கூப்பிடுறாரு. அக்பரும் தன்னுடைய அமைச்சரும் நண்பரும் ஆகிய பீர்பால் கூட நடந்து போறாரு. அந்த பாதையில போகும்போது அக்பர் அந்த கிணறு பாக்குறாரு. அது இப்போ அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போயிருந்தது. கிணறு தண்ணீரால் நிரம்பி இருந்தது. அதை பார்த்ததும் அக்பருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா சில நிமிடங்களில் பீர்பால் கிணத்துக்கு பக்கத்துல போய் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த ஒரு சாணக்கட்டியை எடுக்கிறாரு. அதை பார்த்த அக்பருக்கு ஒண்ணுமே புரியல. பீர்பால் என்ன பண்றாரு அப்படின்னு கவனிக்கிறாரு. அந்த சாணக்கட்டியை மெதுவா உடைக்கிறாரு. அதற்குள் அக்பரின் மோதிரம். அந்த மோதிரத்தை எடுத்த பீர்பால் அதை சுத்தம் செய்து அக்பருடைய கைகள்ல கொடுக்கிறாரு. மன்னா, முன்பு ஒரு நாள் இதே இடத்தில் நீங்கள் உங்களுடைய மோதிரத்தை கிணற்றுக்குள் போட்டுவிட்டு இதை கிணற்றில் இறங்காமல் எடுத்து தர முடியுமா என கேட்டீர்கள். அப்போது சிறிது கால அவகாசம் கேட்டேன், அந்த அவகாசம் இன்றுதான் முடிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அக்பர் சில நொடிகள் ஆச்சரியமா நின்னாரு. தான் செய்த அந்த சிறிய செயலை மறந்தே போயிருந்தாரு. பீர்பால் அதை மறக்காமல் மோதிரத்தை பாதுகாத்து சரியான நேரம் வந்தபோது எடுத்து கொடுத்ததை கண்டு அக்பருடைய முகத்துல அவ்வளோ மகிழ்ச்சி. பீர்பால், கொடுத்ததை நானே மறந்துட்டேன், ஆனா நீ கொடுத்த வாக்க மட்டும் மறக்கவே இல்லை, அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய திறமை அப்படின்னு பாராட்டுறாரு. பீர்பாலுடைய நினைவாற்றலையும் அக்கறையையும் பாராட்டி சில பொற்காசுகளை வழங்குறாரு. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பல நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்த மறந்துடுறோம், சில சமயம் கொடுத்த வாக்க மறந்துடுறோம், ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை மறந்துடுறோம். ஆனா மறக்காம இருக்கிறது அப்படின்றது வெறும் நினைவாற்றல் சம்பந்தப்பட்டது அல்ல, அது அக்கறையின் அடையாளம். ஒருவர் நம்மிடம் ஒப்படைத்த பொறுப்பை மறக்காமல் நிறைவேற்றுவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நமக்கு உதவியவர்களை நினைவில் வைத்திருப்பது, செய்ய வேண்டிய கடமையை தள்ளி போடாமல் செய்வது, இது எல்லாமே ஒரு நபருடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல குணங்கள். மறதி என்பது ஒரு சிறிய குறைபாடு என நினைக்கலாம், ஆனால் மறக்காமல் இருப்பது வாழ்க்கையின் பல பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளமாகும். இந்த கதையில பீர்பால் மோதிரத்தை மட்டும் காப்பாத்தல, அக்பர் தாம் மேல வச்சிருக்க கூடிய நம்பிக்கையும் காப்பாத்தினாரு. அதுதான் இந்த கதையுடைய மிகப்பெரிய பாடம், நமக்கான பாடமும் கூட. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20,00,000 வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் சேமா. என்னோட கூட பிறந்தவங்க 5 பேர், ஒரு தம்பி, 3 அக்கா மாரு. எனக்கு எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு போலியோ அட்டாக் தான், பிறந்ததுலேருந்து போலியோ அட்டாக் தான். நடக்க முடியாது, வீட்டில் தான் நடக்க மூந்துக்கிட்டு தான் தெரியுவேன். ஆனால் எங்கள் அப்பா மதுரையில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த தள்ளுவண்டி வச்சு எங்கள் அப்பாவோட முயற்சியில் தான் நான் நடந்தேன். இல்லைன்னா நடக்க முடியாது, நடந்திருக்க முடியாது, ஊஞ்சல் தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா ரொம்ப முயற்சி பண்ணால் உன்னை எப்படினாலும் நடக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பத்திரி போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நடந்துட்டேன். இனியும் வீட்டில் இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போமா அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. அம்மா நீங்கள் எனக்கு இருக்கிறதைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் இல்லாததுக்கு நான் அவனை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்துட்டோம். ஸ்கூல் படித்தோம், ஸ்கூல்லையும் என்னை இருந்து ஒரு மாதிரி அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஆக கிண்டல் பண்ணுறவங்க மனைவி தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கிற கிடையாது. அம்மா வாழ்க்கை இது தான், இப்படி தான் இருப்போம். அது எதாவது தமிழ் பண்ணாங்க. நான் இருந்த ஹாஸ்டல்லுமே ஒரு 3 மற்ற ஹாஸ்டலில் தான் அதெல்லாம் படித்தேன். அங்கேயுமே நல்லா ஜாலியாக இருப்போம், எல்லா இடத்துக்குமே போவோம். நான் வந்து எல்லா இடத்துக்குமே போவேன், எந்த இடமும் பார்க்க மாட்டேன். எல்லாருமே குடும்பத்தில் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, என் பிள்ளை என்னை தள்ளி இதில் பண்ண மாட்டாங்க. அப்போ படிப்பு எனக்கு பிடிக்கலாம். ஒரு வருஷம் வந்து வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்லேயே நல்லா என்னை பார்த்துக்குருவாங்க. நான் என்னை வீட்டில் இருந்து எனக்கு போர் அடிச்சுட்டு, ஆமாம் நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் மாமாவும் சென்டர் வச்சு நடத்துனாங்க. அங்கே நான் போக கிடையாது, நான் அம்மாட்டது தான் மாறி அண்ணன் ஆல்ரெண்ட் சென்டரில் கேளுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க, நீ போறியான்னு கேட்டாங்க, நான் போகிறேம்மான்னு சொன்னேன். அப்போ வந்து வீட்டில் உனக்கு அப்போ போகிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா, நான் இங்கே இருந்தால் அப்படி அம்மனி அமைதியாக தான் நான் வீட்டில் இருப்பேன். இங்கேருந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லோரும் எல்லா வெளி உலகம் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு எல்லா டூருக்குமே கேட்காதுக்கேன் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. டூருக்கு எல்லோரும் கூட்டிகிட்டு போவோம், ஆனால் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் பக்கத்துலாம் போவோம். நான் போனது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நான் மட்டும்தான் வெளி உலகத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். டூர் எங்கள் வீட்டில் போக மாட்டாங்க. நாங்கள் இந்த கேரளா கல்கத்தா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், 3 மூணார் போயிருக்கோம், எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து போயிருக்கோம்.

0: ஒரு நாள் இங்கேருந்து வராமல் இருந்தாலுமே வீட்டில் போர் அடிச்சிடும், நமக்கு எப்படா சென்டர் ஓப்பன் பண்ணணும், எப்படா போகணும், அப்படி எப்படி இருப்போம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ளைட்டில் போகிற அனுபவம் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த அனுபவம் வந்து எனக்கு ஃப்ளைட் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருந்தோம். அப்போ வந்து போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இது போனது அண்ணனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். அப்போ எங்களெல்லாம் எழுதுறதுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லுவோம், நான் கல்கத்தா ஃப்ளைட்டில் போனேன், நீ போயிருக்க மாட்டில அப்படி இருந்தது. வீட்லேயுமே சொல்லுவாங்க, நீ நம்ம ஜாலியாக இருக்கேன், நீ தான் எல்லா உலகத்துக்கும் எல்லா டூரும் போயிருக்கேன், நான் எங்களால் எங்களெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லா டூருமே நல்லா போவோம், எல்லாம் ஜாலியாக இருப்போம். என் அக்கா தங்கச்சி மாருமே நல்லா என்னை பார்த்துக்கிடுவாங்க, நானுமே எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா நான் பார்த்துக்கிறேன்.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை காலை பொழுதுல வந்து தொடங்கிடலாம். நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களா இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவா இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு சொன்னாலும் காலையில ஒரு நல்ல ஒரு வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு சூழலாக வந்து தெரியுது. இன்னைக்கு ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மழை வருதும் மழை வருமா அப்படின்றதுனா நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஆனால் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 6 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். நேற்றுமே மதிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கருமேகங்கள்லாம் வந்து சூழ்ந்து வந்துச்சு. ஒரு 10-11 மணி போலலாம் வந்துச்சு. வந்தது எங்கே போச்சுன்னு தெரியல, அப்படியே வந்து காணாமல் காற்றுல பறந்து போயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் அப்பப்போ வந்து மழை வர்ற மாதிரியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிடுது. எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை வருமா வராதா, நம்ம ஊருக்கு மழை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளெல்லாம் பல பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. வரும் அப்படின்னு நம்புவோம். ஒரு நாள் நிச்சயமாக வந்துடும். எங்கே என்றைக்கு இருந்தாலும் மழை வந்து தானே ஆகணும். வர்ற மழை நம்ம அன்றைக்கி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பாடல் வந்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 தேதி வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இல்லை ஒரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஒரு தகவல் என்னென்னா, நேற்று தான் மங்களகரமாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிற தேர்வு வந்து நடக்கப்போகுது, அதுக்கான அப்ளை பண்ணுற எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2026 மொத்தமாக 6574 வேகன்சி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6574 வேகன்சிக்கு நீங்களும் வந்து ஒரு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா முதல் எக்ஸாம் வந்து எழுதணும். எழுதுறதுக்கு வர நவம்பர் 10 வரைக்கும் வந்து ஷெடியூல் கொடுத்துருக்கு. நவம்பர் 5 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் வந்து மாற்றங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா 10 வரைக்கும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தேர்வு எப்போ நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஜனவரி 10 அடுத்த வருஷம் தான் நடக்கிறதுக்கு. இந்த வருஷம் வந்து தேர்வு கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கு. நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக ஒரு 10வது வருஷம் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 18 32 வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதிகபட்சமாக நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த பணி தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிட்டத்தட்ட 2868 இடங்கள் வந்திருக்கு. டைப்பிஸ்ட் பணி வந்திருக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு வேலை வந்திருக்கு. ஸ்டெனோடைப்பிஸ்ட் அப்படின்ற ஒரு வேலை வந்திருக்கு. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓக்காக மொத்தமாக 291 இடங்கள் வந்திருக்கு. ரெவென்யூ அசிஸ்டன்ட், டேக்ஸ் கலெக்டர், பில் கலெக்டர், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்திருக்கு, நிறைய பிரிவுகள் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இப்போ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் யார் யார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து படிக்கிறீங்களோ படிங்க, நல்லா எழுதுங்க, முதல்ல அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல் tnpsc.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி FM 90.4.

0: எப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியிலிருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ OTP ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப TNPSC குரூப் 4 தேர்வு பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம அரசு வேலைகளுக்கு வந்து நான் படிக்கிறேன், இல்ல அரசு வேலைகளுக்கு வந்து போறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு, பொறுமையா போலாம், அதுக்கு முன்னாடி இப்ப காலத்தை ஓட்டுறதுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதுமே நல்லா இருக்குமே அப்படின்னு யாராச்சும் ஆசைப்படுறீங்க, இல்ல இல்லை எனக்கு தனியார் வேலையில போய் பாக்குறது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், ஏன்னாச்சும் தனியார் வேலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்காகவும் நம்ம அரசு ஒரு கைவசம் வச்சிருக்காங்க, தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனியார் வேலைவாய்ப்பு கம்பெனிஸ் நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி இல்லை வெளி மாவட்டத்திலேருந்து நம்ம ராம்நாட்டுக்கு வந்து வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு யார் நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாலோ அவங்களெலாம் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இது வந்து எல்லா மாதமும் நடக்குது. இது இப்போ இந்த மாதம் 9 தேதி இன்னும் 4 கழிச்சு வெள்ளிக்கிழமை வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நடக்கிறதுக்கு இங்கே 10ஆம் வகுப்பு முடிச்சதுலேருந்து முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவங்க, ஐடிஐ டிப்ளமோ படித்த எல்லாருக்கும் வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்களோட தகுதிக்கேற்ப பல துறையிலேருந்து பல நிறுவனங்கள் வந்து வருது. அதனால் எல்லாரும் உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அங்கே ஒரு வேலையை வந்து வாங்கிக்கலாம். அதனால் உங்களோட ரெசியூம் வந்து எடுத்துங்க, உங்களோட எல்லா கல்வி சான்றிதழ் எடுத்துங்க, உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துங்க, ஃபோட்டோஸும் வந்து எடுத்துங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்மளோட மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய முகாமில் கலந்துக்குங்க, உங்களுக்கான ஒரு வேலையை உறுதி செய்யுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:44 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கு ஆன விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,176 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,660 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,343 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தினுடைய 22 கேரட் 1,09,280 ரூபாய். இதுதான் இன்றைக்கான தங்கம் தங்க விலை நிலவரம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. அடுத்ததாக நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது எல்னினோ அப்படின்றது தான். எல்னினோங்கிற வார்த்தைங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்கும் போல், அது நிற்கவே நிற்காதா அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி குழப்பமாக வந்து ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ உலகளவில் ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னும் நிற்கலை, அது ஒரு மாதிரி வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் வந்துருக்கு. அதோட தாக்கம் அப்படிங்கிறது நம்ம ஊர்லனால் எவ்வளோ நல்லா வந்து தெரியுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசு வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கோம். சரி, நவம்பர் மாதம் மழை வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க, செப்டம்பர் எண்டில் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் எண்டில் வந்து மழை வரல. இப்போ நவம்பரில் மழை, அக்டோபரில் மழை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, அக்டோபர்லேயும் மழை வரல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் தானே ஆயிருக்கு, நவம்பர் வரட்டும், நவம்பரில் மழை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வந்து போயிட்டோம். நம்ம ஊரில் செப்டம்பர் பாதியிலன்னா அடித்து மழை ஊற்ற ஆரம்பித்து லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க, அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கோம். இந்த காலாண்டு விடுமுறை என்ன சமயத்துலனா இல்லை மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும், இல்லைன்னா பனியாச்சும் பெஞ்சிட்ருக்கும். பனியை நான் பார்க்கல, மழையும் பார்க்கல, எதையும் நான் பார்க்கல, வெயிலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு சூழலுக்கு எல்னினோ நம்மளை வந்து கூட்டு போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் சரியாயிடுச்சு, இந்த பிரச்சனைனா வந்து போயிடுச்சு. எல்னினோட தாக்கம்னா குறைஞ்சாதான் நம்ம ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அதனால் பூமியையும் பார்த்துக்கணும், வானிலையை பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை நாம் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. நினைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களை பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பருத்தி தினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பருத்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளுடைய ஆடைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அது பருத்தி தான். இப்போ விவசாயிகள் நிறைய ஒரு வருமானத்துக்காக, மக்களோட ஆடைகளுக்காக உலகளாவிய வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பருத்திகள் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி தேவையில் 27% வந்து பருத்தி தான் பூர்த்தி பண்ணுதான். அது மட்டும் இல்லாமல் 10 கோடி குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக வந்து இருக்கிறது பருத்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பருத்தியை நீங்கள் ஒரு நூலாக வந்து பார்த்துருப்பீங்க, ஆடைகளை வந்து பார்த்துருப்பீங்க, வயலில் வந்து பார்த்துருக்கீங்களா, சூப்பராக வந்துருக்கும். நம்ம ஒரு வயக்காட்டுக்குள்ளே, ஒரு பருத்தி காட்டுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி, அது பருத்தியாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பஞ்சு வெடித்து வர்றதுக்கு முன்னாடி பருத்தி பழம்னு ஒன்று இருக்கும். அந்த செடியில் பருத்தி பழம் வந்து இருக்கும். நான் நிறைய ஊர்களில் அந்த பருத்தி பழத்தை வந்து பார்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நம்ம நூல் இருக்குல்ல, அந்த நூலை சாப்பிடலாம் நினச்சி பாருங்கள். இது நூலை ஆகிறதுக்கு முன்னாடி செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும். வந்து அந்த பருத்தி நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்கும் சுற்றி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழத்தை ஆரஞ்சு சுளை மாதிரி வந்திருக்கும். அது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து தீங்கலாம், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அது பருத்தினா வெடித்து பஞ்சானதுக்கப்புறம் அதை அள்ளி அள்ளிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு சொல்லுவாங்க. சின்ன பையனுக்குனா இருந்தது அப்படின்னா ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்து இல்லைனா ஏதாச்சும் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு இதெல்லாம் அள்ளி கொட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் அள்ளி கொட்டுறோம்னு சொல்லிட்டு மேலே மாற்றி மாற்றி கொட்டிக்கிறது, போய் எடுத்து விளாட்றது, உள்ளே அது பஞ்சுக்குள்ளே அப்படியே போய் தலையை உள்ளே ஃபுல்லாக விட்டு அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும்போது பாதி உடம்புல பாதி பஞ்சு தான் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அந்த பஞ்சு தொழில் அப்படிங்கிறதே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதிலேருந்து ஆடைகளை வந்து கண்டுபிடிக்கலாம், ஆடைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரியான பருத்தி தொழில் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட ஆடைகளில் அவங்களோட பங்கும் வந்துருக்கு, அவங்களோட வேர்வையும் இருக்குது. நம்ம சாப்பாட்டில் எப்படி இந்த நெல் விவசாயம் பண்ணுறவங்களோட ஒரு பங்கு இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஆடைகளையும் அவங்களோட ஒரு வேர்வை துளி வந்துருக்கு. அதனால் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அலை ஜேம்ஸ். கடலுக்கு முத்து குளிக்க போவேன். முத்து குளிக்கிறது இங்க இல்ல, அது தூத்துக்குடியில தான். சங்கு குளிக்க ஆபீஸ் போட் மூலியமா போவோம். போயிட்டு அந்த சீசன் பூரா நாங்கள் அந்த கடல் தொழிலே பார்ப்போம். சீசன் முடிஞ்ச உடனே அட்டை தொழில் பார்ப்போம். அட்டைக்கு வந்துடுவோம். கரை தொழில் என்னென்ன இருக்கோ அப்படின்னு, மீன் குத்துறது, சுப்பி எடுக்கிறது, அட்டை எடுக்கிறது, இந்த தொழில் பூரா பார்ப்போம். மீனை கண்டா நண்டு பிடிக்கிறது, இந்த சம்பா நண்டையெல்லாம் பொந்துக்கள் இருக்குங்க அதை விரட்டி விட்டு பிடிக்கிறது, சிங்கி பிடிக்கிறது, எல்லா தொழிலையும் கரை தொழில் பூரா பார்ப்போம். அந்த அந்த தொழிலுக்கு முத்து குளிக்கிறதுல சம்மந்தப்பட்டதை பூரா நாங்கள் செய்வோம். எல்லா தொழிலையும் சாமி மீனை கண்டா ஒதுங்கிக்கிறோம். சாமி மீன்கிட்ட கிட்ட போகமாட்டோம், மீனே ஓடும் அதை கண்டுக்கிட்டு. அப்போ நாங்கள் அதை கண்டுக்கிட்டு ஓடணும், கிட்ட போகமாட்டோம். ரொம்ப ஸ்பீடான மீன் அது, அதனால வேண்டி அது கிட்ட போகமாட்டோம். பார்த்தா ஒதுங்கிடுவோம். அப்படியே கிட்ட வந்துருச்சுன்னா குத்தி போடுவோம். கம்பி வச்சுருப்போம் கையில், குத்திடுவோம். குத்தி அதை கொண்டு விட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுக்கு தேவையானது உள்ளே இருந்துச்சுன்னா அதை பார்லேயோ மரத்துலேயோ அதை நாங்கள் பிடிச்சிக்கிருவோம். பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அப்போ அதாவது மூச்சு அது என்ன செய்யும் கேட்டால் அப்படி அமுக்கும், ஒரு மாதிரியாக உடம்புல அமுக்குது அப்படிங்கிற. அதை தாங்கிக்கிட்டு போய் அந்த அந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு போனோம்னா, கொஞ்சம் தள்ளி போனோம்னா இங்கே மேலே வர்றதுக்கு 8 பாவம் மேலே வரணும். அப்போ அந்த மூச்சு போய்கிட்டே இருக்கும். போய் அந்த மூச்சு கிடைக்கலைன்னா மயக்கம் கொண்டாடிச்சிடும். அது சுற்றிக்கிட்டு வரும். அந்த சமயத்தில் சமாளித்து மேலே ஓடி வந்துடுறது. எனக்கு நான் நடந்து நிறைய நேரம் நடந்திருக்கேன். ஆனால் இப்போ தட்டி இருக்கு மூச்சு தகரம்.

0: வண்டி இருக்கு, ஆனால் வெளியே வந்துடுவோம், காலில் ரெண்டு தட்டு கிடக்கும் ரவுண்டாக, அதை வச்சு ஸ்பீடாக பெலன் இருக்கிறதுனால அமர்த்திக்கிட்டு மேலே ஓடி வந்துடுறது. ஓடி வந்து அந்த மூச்சை வாங்கின உடனே உடம்பு க்ளீன் ஆயிரும். அது தட்டி நாங்களும் அந்த போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் தெரியும். அப்படியோ கரையை வரதும் போகிறதும் இதே காலமிச்சு விடும். அப்படியே தான் கொஞ்சம் குறிப்பிட்ட வயசில், அப்புறம் அப்படியே போ வயசு ஆக ஆக அந்த தொழில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதில் போக முடியல, போய் கரெக்ட் பண்ண முடியல, அது அந்த இடத்துக்கு குறிப்பாக அந்த இடத்துல நிற்க முடியாது, மேலே வரும் இலை வரும், பிளன் இல்லாதனால அந்த தொழில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதோட டக்குன்னு நின்றாச்சு, இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாச்சு. நின்று வீட்டில் இருந்துக்கிட்டு வலை இலை கட்ட போகிறது இதில் இருந்துக்கிட்டு இருக்கோம்.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047 இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை இன்று நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முதல் காஃபியோஸ் ஜங்ஷன் வரை சேவை ஜோதி பேரணி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். முன்னதாக காலை 10 மணி அளவில் பாரத பிரதமர் உரை உதகை தேவாங்கர் மண்டபத்தில் LED ஸ்கிரீன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
3: குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவிலான சந்தையில் போட்டியிடவும் அமைச்சரவையின் முடிவு வாய்ப்புகளை அளிப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் தளவாட ஆணையம் அமைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவு நாட்டின் போக்குவரத்து மற்றும் தரவு சார்ந்த திட்டமிடல் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் மிகப்பெரிய ஊக்கத்தை இது ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது இந்த துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31 தேதியுடன் ஓய்வு பெறுவதை ஒட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4 நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு குறித்த அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. குரூப் 4 கீழ் மாநிலம் முழுவதும் 6574 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 5 தேதி வரை தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இரு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
5: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து 320 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து இயந்திரங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அறை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு அறை மற்றும் மைய வளாகம் தொடர்ந்து CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை மூடப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அக்டோபர் 9 வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
6: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 86.26% வாக்குப்பதிவாக உள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9 தேதி எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் அதற்கான கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்களுக்கான தனி வழியும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
3: இந்த இரு தொகுதிகளிலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் இருவரி செய்திகள். பிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. கஜகஸ்தானின் ஒஸ்க்மனில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்றது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் காலாகோட், ரஜௌரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டம் இழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4 நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததாக ஒரு விளையாட்டு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விளையாட்டு தகவல் நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துலையோ வந்து நடந்த ஒரு விளையாட்டு போட்டி வந்து கிடையாது. இது நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம ராம்நாட்டுக்குள்ளேயே நடந்த ஒரு விளையாட்டு போட்டி. அது பார்க்குறதுக்கு அது பேரை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த விளையாட்டு தகவலை வந்து சேகரித்து கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம சாயல்குடி பக்கத்தில் வேம்பார் பகுதி வந்துருக்கு இல்லையா, இங்கே ஒரு நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நிறுவனங்கள் வந்து சேர்ந்து மன்னார் வளைகுடா வனத்துறையோடு இணைந்து மாசு இல்லாத மன்னார் வளைகுடா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து துவங்கி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த இடத்த கடற்கரை சுத்தம் பண்ணுறது, நம்ம மீனவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு பங்காக கிராமங்களில் ஓசன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் வந்து உருவாக்குறாங்க. அதாவது கடற்கரை குழுமம் அப்படிங்கிற மாதிரி, கடல் குழுமம் அப்படிங்கிற மாதிரி வந்து உருவாக்குறாங்க. இதன் மூலமாக மாணவர்களுக்கான ஒரு விளையாட்டு மேம்பாடு திறன் பயிற்சி வந்து அளித்து அதில் விளையாட்டு விழா வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது நம்ம வாலிபால், ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரியான போட்டிகள், நிறைய போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க. இது ஓசன் கிளப் கடல் நண்பர்களுக்கு இடையிலான ஒரு விளையாட்டு போட்டியாக வந்து நடந்திருக்கு. கன்னிராஜபுரம் பகுதியில் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி கடல் சார்ந்து நம்ம இளைஞர்களை, அந்த சிறுவர்களை, மாணவர்களை வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு கடல் மேலே ஒரு அக்கறை அப்படிங்கிறது வந்து தானாகவே வந்துடும். ஏன்னா உட்கார வச்சு காதுக்குள்ளே வந்து நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு அப்படியே அது வெறுப்பாக தான் மாறுமே தவிர, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மூலமாக தான், அவங்கள ஒரு ஈடுபாடோடு வந்து வச்சுருக்கிறது மூலமாக தான் அவங்களுக்கும் சரி கடல், நமக்கான கடல், நம்ம கடற்கரை, நம்ம அதை சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். இந்த விஷயத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கடல் நண்பர்கள் அந்த குழுவிற்கு ஒரு ஒன்றைய தெரிவிச்சலாம். இதே மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் வந்து நம்மளும் நம்ம ஊரில் நடத்தலாம். கடற்கரை சார்ந்த விளையாட்டு போட்டிகள் நடத்த நல்லா தான் வந்திருக்கும். இன்றைக்காச்சும் நடத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக நடக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருவான்னு சொன்னால.
2: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
0: போச்சு.
1: ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையறதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அத சொல்லு.
3: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்றுத்தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்றுத்தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கு

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னைக்கு வரப்போகிற தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி இருக்கு இல்லையா. நம்ம தங்கம்மனுக்கு இன்றைக்கி வந்து சில பல தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி நிகழ்ச்சி பண்ண வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் நிகழ்ச்சி இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும், நிச்சயமாக. அண்ணனுக்கு பதிலாக அண்ணன்ட்டிருந்து உரிமையை வந்து வாங்கி நான் வந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வந்து நடத்துப்போகிறேன். இன்றைக்கான நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறது நான் தான். இப்போ நம்ம 2 மணி நேரம் தொடர்ந்து இன்னொரு 1 மணி நேரம் 3 மணி நேரமாக என்னுடைய குரல் வந்து தொடர்ந்து கேளுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவரை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், குஜராத் மாநில முதலமைச்சராக 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாகவும் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை என்ற சேவை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற 3 மக்களவை தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவி வகித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை சேவை ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகால சேவை குறித்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரை நாடு முழுவதும் காணொலி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் இன்று நடைபெறவுள்ள சேவை ஜோதி யாத்திரை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த யாத்திரையில் பங்கேற்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமரின் 25 ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உறுதிப்பாடு மற்றும் தேச கட்டமைப்பிற்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மலினுடன் திருமதி நிர்மலா சீதாராமனின் சந்திப்பு குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை அதிகரித்து ஊக்குவிப்பது மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிலாஸ்பூர் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதலாவது பட்டமளிப்பு

0: நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இஎஃப்டிஏ நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31 தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம் நகாவன் மக்களவை தொகுதிக்கும் மேற்குவங்கம் தமிழகத்தில் தலா 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளில் மேற்குவங்க மாநிலத்தின் நந்திகிராம், ரெஜிநகர் தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நகாவன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் 76.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நந்திகிராம் தொகுதியில் 79.39%, ரெஜிநகரில் 78.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 மணி வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மாலை 4 மணிக்கு பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும், நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கோத்திமர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸ்மித் மச்சாருடன் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளும் இணைந்து அந்த விமானத்தை பாதுகாப்பான முறையில் தரையிறக்கியதை பாராட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகள் விரைவான விசாரணை நடத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சு சாம்சன் 11 ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷாந்த் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாவ் காயம் காரணமாக விலகியதால் நோவாக் டி ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
3: அது அனிஜோட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்டலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. இன்னைக்கு தங்கமான வர முடியாத ஒரு சூழல்னால உங்கள் நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கும் உடனே ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: இன்னைக்கு என் மகன் ஆண்டன் பிரகீத்துக்கு 9வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்.
0: இன்னைக்கு
1: அவருக்கு வந்து சிறப்பான வாழ்த்துக்கள். அவங்க பப்பா சார்லஸ், அப்பத்தா மரியனேவிஸ், அப்பா ஹிட்லர், அம்மா சிறுவன். சிறப்பா ஸ்பெஷலா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது அக்கா சாஸ்கின் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க.
0: நிச்சயமா உங்களோட சேர்த்து நாங்களும் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம். கேக்கு விட்டுட்டீங்களா?
1: கேக்கு நீ சாயங்காலம் தான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து விட்டணும்.
0: சரி, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு கிஃப்ட் அவர் நேத்து எதிர்பார்த்த மாதிரி நேத்தே போய் கடைக்கு போய் நிறைய நியூ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு அவர் என்ன கேக்குறாரோ செஞ்சிட வேண்டியதான்.
0: தாராளமா நல்லா செய்யுங்க. சந்தோஷமா இன்னைக்கு நாளை அவங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்க. நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க அவங்களுக்காக.
1: எனக்கு குங்கும போட்டு கவுண்டர்ல இருந்து பூவும் காற்றும் சேரும் போது.
0: ரொம்ப அழகான ஒரு பாடல். அப்பா அம்மன் பாடல் தாராளமா கொடுத்துலாம். அந்த பாட்டுல வர மாதிரி நீங்களும் உங்க பிள்ளையும் எத்தனை வயசானாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒன்னா இருங்க, சந்தோஷமா இருங்க.
1: நன்றி. நன்றி.
0: நன்றிங்க. நன்றிங்க. ஹிட்லர் ஐயா தான் வந்து இப்போ கால் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குழந்தை ஆண்டன் பிரதீத் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 9வது பிறந்தநாள் வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்களோட பப்பா, அப்பத்தா, அப்பா, அம்மா, அக்கா, ஜாஸ்கின் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தாராளமாக நம்மளும் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு வாழ்த்து வந்து சொல்லிட்டு அவங்களுக்காக குங்குமப்பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து இன்றைக்கி இன்னொரு ஒரு பாடகி, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடகி அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வந்திருக்கு. யார் அவங்க அப்படின்னா வைகோம் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்கள. இன்னும் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க இப்போ புதுசாக வந்து பாடிட்டுருக்கவங்க தான். ஒரு நிகழ்ச்சி, ஒரு பாட்டுப்பட நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமாயிட்டு அதிலேருந்து சினிமாவுக்கு வந்து போனவங்க. அவங்க வந்து ஒரு பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்க. அவங்க அப்படி இருந்தாலும் கூட அவங்களோட தமிழ் புலமையை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக வந்து போடுவாங்க. தமிழ் மட்டும் இல்லை, அவங்க மலையாளத்தில் பாடுவாங்க, தெலுங்கில் பாடுவாங்க, ஹிந்தியில் பாடுவாங்க, எல்லா மொழியிலையும் பாடுவாங்க. அவங்களுக்கு வெறும் கேள்வி ஞானம் மட்டும்தான். அதாவது நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வரிகளை சொல்கிறோம் அப்படின்னா அதை மனசில் வாங்கிட்டு, இசையை மனசில் வாங்கிட்டு அப்படியே பாடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்களோட ஒவ்வொரு பாடல்களும். அதனால் வைகோம் விஜயலட்சுமி அம்மாவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு அவங்களோட பாடலும் ஒன்று வருது. அதற்கு முன்னாடி இப்போ குங்கும பொட்டு கவுண்டர் படத்துலேருந்து இப்போ நம்ம ஹிட்லர் அண்ணா கேட்ட அவங்களோட குழந்தைக்காக ஒரு பாடல் வருது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், லெக்ஸோனியா. என்னோட வயசு 45, பாபன் தான். 35 வருஷம் இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட அண்ணன், என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சேர்ந்து போய் சோடத்தை கழிப்பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தெரியுவோம். 8 வயசு அவ்வளோ நல்லா விளையாடுவோம், நல்லா பார்த்துக்குருவான், எங்கேயும் உலாம கொள்ளாமல் பார்த்துக்குருவான். ஒரு 14-15 வயசு இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் சாடானா அந்த ஒரு 2 நாளில் போட்டு தந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டானுங்க. அது வந்து அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அப்போ நேரத்தில் கடலுக்கு போனதில் களை வந்ததில் இன்ஜினுக்குள்ளே போய் மாட்டி இறந்து போயிட்டாங்க. 2 நாளாக தேடி பார்த்தும் கிடைக்கல. தண்ணி வந்துட்டு தண்ணி ஊற்ற போனது. அந்த அலை வந்ததோடு அந்த கேன் மூடிட்டு, இன்ஜின் இது இது இருக்கும் பார்த்தியா, டோர் அது மூடி உள்ளக்கே போயிட்டாங்க. அலை வந்ததுனால போட்டு தந்துட்டு, அதோட போட்டு உள்ளது போயிட்டு ஆழமான இடத்துல. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, ஆட்களை மட்டும் வெளியெடுத்தாங்க. அதில் எங்கள் அத்தை மகனும் ஒரு ஆள், காணங்காலம் தேனா கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆள் உள்ளக்க பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போய் உள்ளக்க பார்த்தா 2 பேரும் செத்துருந்தா. 8 நாள் 9 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஸ்மெல்லு, அப்படி ஒரு ஸ்மெல்லு, உள்ளக்கே நிற்க முடியலை. தடக்கத்துக்கிட்ட சின்ன பிள்ளையாக இருந்தோம்னா, அப்போ 8 வயசுனா எவனா இருக்கும், அது மறக்காதுல. நம்ம அவரை விளாண்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு செத்துட்டோன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அப்போவுமே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நல்ல ஒரு அருமையான ஒரு குரல்ல இந்த குரல் தான் நான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது படமா இருக்கும், ஒரு 2014 அப்படின்னு நினைக்கிறேன். நான் பள்ளிக்குள்ள வந்து படிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு டிவியில இந்த பாடல் வந்து கேட்கிறோம். இது வரைக்கும் ஒரு குரலை கேட்டதே இல்லை. என்ன ஒரு புது குரலா இருக்கு அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்பட்டு நின்று இந்த பாடலை கேட்டது தான் வைக்கம் விஜயலட்சுமி அவரோட குரல். ரொம்ப ஒரு அருமையான குரலாக வந்திருக்கும்ல. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் வந்து சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியில நேரம் சரியா இப்போ 9:25 ஆயிடுச்சு. நீங்க இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் கோசேப்பம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பதிவா நம்ம கடலாடியிலிருந்து ராபர்ட் அண்ணா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: அண்ணே வணக்கம், நான் கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன். இன்று தொகுத்து வழங்கும் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சிறப்பான தேசிய விருது அனிமையில் வாங்கிய வைக்கம் விஜயலட்சுமி அவர்களுக்கு பிறந்தநாள் இனி என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். அவர் பாடிய பாடல் ஜெயபீம் படத்திலிருந்து தலகோதும் இளங்காற்று காற்று செய்தி கொண்டு வரும். இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும். நன்றி வணக்கம்.
1: உங்களுக்குமே ரொம்ப நன்றி. என்ன கடலாடியிலேருந்து நம்ம ராபர்ட் அண்ணா பாடகி வைக்கம் விஜயலட்சுமி அவங்களுக்கான ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். சொல்லிட்டு இப்போ அண்ணன் வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க இல்லையா ஜெய்பீம் திரைப்படத்துலேருந்து. ஆனால் ஒரு சின்ன ஒரு அண்ணன் ஒரு மாற்றி சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க கேட்ட பாட்டு அப்படிங்கிறது வந்து தலக்கோதம் இளங்காற்று, அந்த பாடல் வைக்கம் விஜயலட்சுமி கிடையாது, அவங்க பிரதீப் குமார் அவங்க பாடின பாட்டு. அந்த படத்திலேயே வைக்கம் விஜயலட்சுமி மண்ணிலே ஈரமுண்டு அப்படின்ற ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க. அந்த பாட்டுமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கும். அந்த பாடலை அண்ணனுக்காக கொடுத்துடலாம். அண்ணன் கேட்ட பாடல் வந்து தலக்கோதம் இளங்காற்றாக இருந்தாலும் இவங்க பாடின பாடல் வந்து மண்ணில் ஈரமுண்டு. அந்த பாடல் இப்போ வந்துகிட்டே இருக்குது, கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 9:36 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்குது இன்னைக்கு நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம தங்கமான வராத காரணத்தினால நான் இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து பருத்தி தினம் அப்படின்னு சொல்லிட்டு. பருத்தி அப்படிங்கிறது நம்ம ஆடைகளில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மூலதனமாக வந்து இருக்குது. நம்ம ஒரு பருத்தியிலேருந்து எவ்வளோ ஆடைகள் வந்து எத்தனை காலமாக நம்ம வந்து தச்சு உருவாக்கிட்டு இருக்கோம். பருத்தி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஒன்றிப்போன ஒரு விஷயமா வந்திருக்கு. அந்த பருத்திக்காக, அந்த பருத்தி விவசாயிகளுக்காக ஒரு பாடலை வந்து நம்ம நான் சின்ன வயசில் வந்து கேட்டு ரசித்த ஒரு பாடல். அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஆட்டுக்கார அலைமேலு அந்த திரைப்படத்துலேருந்து பருத்தி எடுக்கையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஒன்று வருது. அந்த பாடலை தொடர்ந்து இன்னும் சில பாடல்கள் வருது. இன்னைக்கு வாழ்த்து சொன்ன இரண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நன்றிகளை நம்ம வந்து தெரிவிச்சுட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியும் நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை இன்னைக்கு தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிவிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து வெளுப்பு பாடு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, டட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: வள்ளியே சக்கர வள்ளியே, வள்ளியே சந்தன.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான், உங்க அமளி ஜெனிஃபர். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருந்து ஒரு நாள் மொபைல் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டிவி இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிக்கும், நண்பர்கள் கிட்ட பேசலன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனா ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருங்கன்னு சொன்னா அங்கதான் கதையே வேற மாதிரி ஆயிரும். வயிறு பசிக்க ஆரம்பிச்சா நம்ம மனசும் சரி உடம்பும் சரி வேற எதையும் யோசிக்காது, முதல்ல ஏதாவது சாப்பிடணும்னு தான் தோணும். அந்த ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையில சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்லிடும். உண்மையை சொல்ல போனா சாப்பாடு அப்படிங்கிறது வெறும் சோறு கறி இட்லி தோசை கிடையாது, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு உணர்வு. சில சாப்பாடுகளை பார்த்தாலே நம்மளை அறியாம ஒரு சிரிப்பு வரும். ஒரு சில சாப்பாட்டோட வாசனைகளை நுகர்ந்தாலே நேரா நம்ம சின்ன வயசுக்கே கூட்டிட்டு போயிடும். சின்ன வயசுல அம்மா சாப்பாடு ஊட்டுறது ஞாபகம் இருக்கா? நாம ஓடுவோம், அவங்க நம்ம பின்னாடியே தட்டோட ஓடி வருவாங்க. இன்னொரு வாய் தங்கம், இதுதான் கடைசி வாயின்னு சொல்லி சொல்லி தட்டு சோத்தையே நமக்கு ஊட்டி விட்டுருவாங்க. அப்போது சாதாரணமா தோணுச்சு, ஆனா இப்போ நினைச்சு பார்த்தா அந்த ஒரு கைப்பிடி சோத்துல அவ்வளவு அன்பு இருந்திருக்குன்னு இப்போ தோணுது. சில பேருக்கு பாட்டி கையால சாப்பிட்ட குழம்பு இன்னைக்கும் மறக்க முடியாது, சில பேருக்கு ஊர்ல கிடைச்ச மீன் குழம்பு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு பள்ளிக்கூடத்துல நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்ட மதிய உணவு ஞாபகம் இருக்கும். சாப்பாடு நம்ம வயித்த மட்டும் நிரப்புறது இல்லைங்க, நம்ம நினைவுகளையும் சேர்த்து சேமிச்சு வைக்கிறது. ஒரு வீட்டுல சாப்பாடு தயாராகிற நேரத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, சமையலறையில இருந்து வர்ற வாசனை, சாப்பாடு ரெடின்னு யாராவது கூப்பிடுறது, எல்லாரும் மெதுவா வந்து உட்கார்றது, யாருக்காவது பிடிச்ச சாப்பாடு இருந்தா முகத்துல வர்ற சந்தோஷம், அட அட, இதெல்லாம் பார்த்தா சாப்பாடு வெறும் உணவுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அது குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிற விஷயம்னு நல்லாவே புரியும். ஒரு தட்டு சாப்பாடு நமக்கு வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. வயல்ல வெயில்ல நின்று விவசாயி உழைச்சிருக்கணும், மழை பெய்யணும், பயிர் நல்லா வளரணும், அதை அறுவடை பண்ணணும், சந்தைக்கும் கொண்டு வரணும், நாம அதை வாங்கணும், வீட்டுல யாராவது நேரம் செலவழிச்சு அதை சமைக்கணும், இவ்வளவு பேரோட உழைப்புக்கு அப்புறம்தான் அந்த ஒரு தட்டு சாப்பாடு நம்ம கைக்கே வரும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது, அதனால சில நேரம் அதோட அருமை நமக்கு தெரியாம போயிடுது. ஆனா உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ பேரு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? சில குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க மட்டும் போறதில்ல, அங்க கிடைக்கிற மதிய சாப்பாட்டுக்காக வந்தாங்க போறாங்க. அந்த அளவுக்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில நேரம் நம்ம மனசு சரியில்லாம இருக்கும், கோபம் வரும், எரிச்சல் வரும், எதுவுமே பிடிக்காது. ஆனா பசிச்ச வயத்தோட இருந்தா அந்த கோபம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல மனசே அமைதியாயிடும். அதனாலதான் வீட்டுல பெரியவங்க முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கான நிகழ்ச்சியில நாம பேச போறது கூட, இன்றைய காலகட்டத்துல பல குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாட்டோட அருமை தெரிய மாட்டேங்குது. உங்க வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு உணவை வீணாக்க கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை எப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க, இல்ல சொல்லி இருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094439999. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டுமே கொண்டு வந்திருக்கேங்க. அதாவது ராமேஸ்வரத்துல இருந்து மைசூருக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குங்க. அது எப்படி அப்படின்னா, எப்பயுமே செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3:30 அதாவது மதியம் 3:30 இங்க இருந்து கிளம்புது, எங்கெங்க இருந்து போகுது, எங்கெங்க எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போகுது, எப்பயுமே நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து மைசூர்

0: December 1st வரைக்கும் இதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வித்தின் கேப்பில் இந்த மாதத்துக்குள்ள நம்மளோட வரவேற்பு அந்த ட்ரெயினுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளோட வரவேற்பு நம்ம வரவேற்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் நேற்று தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வார வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கேருந்து 3:30 கிளம்பும். ஆனால் மைசூர்லேருந்து திங்கக்கிழமை சாயங்காலம் 6:45 இந்த ட்ரெயின் கிளம்பி செவ்வாய்க்கிழமை காலையில் அதாவது ராமேஸ்வரத்துக்கு காலையில் 11:30 வந்துருமா. 11:30 வந்துட்டு மறுபடியும் ரிட்டனில் எப்போ கிளம்பும் அப்படின்னா 3:30 இங்கேருந்து கிளம்புதுங்க. எல்லாருமே பெங்களூர் போகணும், இல்லை திண்டுக்கல், மானாமதுரை, மதுரை, சேலம், கரூர், நாமக்கல் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ட்ரெயின் மறுபடியும் ரெகுலராக நமக்கு யூஸ் விடவுமே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அடுத்ததா பாடல் களத்திலிருந்து ரசித் அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
2: நான் பாம்பால இருந்து ரசிக் டெய்லர் பேசுறேன்.
1: சரி, இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய உணவுகள் வந்து இருக்கு, இருந்தாலும் அதை அதிகமாக விரயம் பண்றாங்களா, வீணாக்குறாங்களா, குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுவீங்களா அதெல்லாம் வீணாக கூடாது அப்படிங்கறத?
2: கண்டிப்பா தம்பி, என் மகன்லாம் வந்து நான் வாங்கி கொடுக்குறத வந்து ஒரு பிஸ்கட் பாய்ட் வாங்கி கொடுத்தோம்னா ஒன்று திண்டு தூக்கி போட்டுருவாங்க கீழே. தம்பி அப்படி போடக்கூடாதுமா, காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்னா சாப்பிடு அப்படின்னு. அதே மாதிரி மிட்டாய் தான் கேட்பேன், இது திங்கக்கூடாதுமா அப்படின்னு. என்ன செய்ய, பிள்ளையை அடம் பிடிக்கிறது, நம்ம வந்து பிள்ளைகளை ரொம்ப கடுமையாக பேச முடியாத நிலமையில் நம்ம அதை கேட்குற விரும்புகிறத நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வந்து என் மகன்லாம் வந்து என்ன கேட்குறானோ அடம் பிடிச்சா அதை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி முதல் வந்து கொஞ்சம் செல்லுகள் அதிகமாக கொடுத்தோம், இப்போ கொஞ்சம் செல்லை குறைச்சாச்சு. இந்த சாப்பிடும் போது மட்டும்தான் அவன் செல்லு பார்க்குறான் தம்பி, மற்ற நேரமாக நாங்கள் செல்லை குறைச்சிட்டோம். நாங்கள் வாழ்ந்த காலங்க மாதிரி இப்போ பிள்ளைய எங்கள் பிள்ளைய இப்படி வாழாதுங்க. நாங்களாம் வந்து தாய் தப்பின தொந்தரவே பண்ணுவோம், நாங்கள் பாட்டுக்கு வேலை பார்ப்போம், கொள்ளுவோம். ஒரு செருப்பு அஞ்சாவுக்கு வந்தால் கூட என்னைக்கு வாங்கி தராங்களோ அன்றைக்கி தான் மாட்டுவோம். அது வரைக்கும் அந்த செருப்பை தச்சு போட்டுக்கிட்டு தெரியுவோம், பிஞ்ச செருப்பு தான் போட்டுக்கிட்டு தெரியுவோம். என்ன எங்கள் அப்பாவுக்கு என்னை காசு கிடைக்குதோ சங்கியாவத்துக்கு போய் அன்னைக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது எல்லா தாய் தப்பின பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க தான் சரி இந்த காலத்தில், இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 300 காரு 500 காருனாலும் வாங்கி கொடுத்துறோம். இன்றைக்கி 1000 ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம பிள்ளை கேட்டால் வாங்கி கொடுத்துறோம். இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்பப்போ சொல்லி அம்மா அப்படி நம்ம சொல்லுவோம், சொன்னாலும் சின்னரும் கேட்டுக்கிறோம், வாங்க கேட்டுக்கிறோம், அப்போ அதில் சாப்பிடக்கூடாது இருந்தால் இன்றைக்கெலாம் பாருங்கள் எப்போவுமே மிட்டாய் இருந்தமா, அப்போ சளி பிடிச்சி காய்ச்சல் வந்தனாலாம் கொடுக்காம இன்றைக்கி என்ன செஞ்சால் ஒரு ஹார்லிக்ஸ் போயிட்டு வாங்கினா, அப்புறம் வந்து இன்னும் ஒரு பூஸ்ட் வாங்கினா, அது அந்த மாதிரி மிட்டாய் கொடுக்காம அந்த மாதிரி கொடுத்துக்கிறது, அப்புறம் ஏதாவது இந்த இது சிப்ஸு அதுமா இந்த மாதிரி ஐட்டங்களை கொடுத்துக்கிறது. ஆனால் மிட்டாய் தான் திரும்பி திங்கிறாங்க, அதான் சளி பிடிச்சிக்கிட்டு சளி குறைய மாட்டேங்குது. அதனால் பிள்ளைகளுக்கு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே,
0: நம்ம வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுக்கணுங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுவும் நம்ம நெல்ச்சோறு பார்க்குறதே ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு அம்மாமாருக அம்மாச்சிமார்கள்லாம் சொல்கிறத கேட்டிருப்போம். கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இந்த மாதிரி இது கூட ரேர் தான், அந்த அளவுக்கு தான் கஷ்டமாக இருக்குமா. ஆனால் இப்போ உள்ள நம்ம குழந்தைகள் பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, அதுலேயும் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா சூர்யா படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்ன பழம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். ஐயா இங்கே ஒரு பேர் வந்து மினியசாமி. மினியசாமின்னு சொல்லி ஒரு பையன், அவன் ஒரு 4-5 சுப்புன்னு சொல்ற பய ஒருத்தன். ஆமாம், புள்ள பேர் நாங்கள் திருக்கோலைக்கு போனோம். திருக்கோலை போய் வலையலக்குனா ஒரு 7 டன்னுக்கு மேலே திருக்க பட்டு போச்சு. திருக்க பண்ணும் வலுவாடி திருக்கேன், ஆடா திருக்கேன், ஓடி தாங்க மாங்கலை அடித்து போச்சு. அடிக்க வலை ஏற்றுனா ஏற்ற முடியல மீன். நான் என்ன செஞ்சேன், திருக்க வாழை எடுத்து அங்கிட்ட எங்கிட்ட 10 கட்டி போடுறேன். கட்டி போனால் அங்கேருந்து வல்லம் ஒடியாந்துக்கிட்டு இருக்கும். அவள் காற்று கிளம்புவன் மாசம் கிளம்பும். கிளம்புனா ஏன் சோவில் வைப்பா, சோவில் வைப்பாங்கிறேன். அதோட ஏ தண்ணியப்பா, தாழ புதப்பா, வல்லம் தாழ புத பையன் வைப்பாண்டா போடா அப்படின்ட்டாரு. நானும் எடுத்து பிடிச்சாதான் அங்கேருந்து பானை எட்டி தண்ணி ஊற்றி ஊற்றுனுமே எனக்கு இருக்கேன். வல்ல தாழா போகிறது வல்லத்தை காணாம அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள தனங்களை பார்த்தா கடைக்கார வழி உருண்டு வருது. என் பேரனை காணா, என் பேரனை காணு சொல்லி என் மினிதன் சொல்ற வயல ஆளக்கான ஆளக்கான சொல்லி தெரிய உருண்டு வாடா தனக்கு போறோம் கடைக்கார வழி வடக்க வடக்க அந்த பாலு தெரியல. அதோட நாங்கள் இருந்தால் பார்த்தா லாஞ்சு தேடி வரோம் இங்கேருந்து எங்களை. நாங்கள் அத்தா பார்த்தா வந்த கரையை பிடிச்சிட்டான். பிடிச்சவொடனே அப்போ தான் என்னை கை கொடுத்தாங்க. சார் தண்ணி ஊற்றி கொண்டு வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி என் மருமையை தண்ணி ஊற்றி கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி ஆண்டின்னு சொல்கிறாள். மூத்தவர் ஆண்டின்னு சொல்ற அண்ணன் அந்த ஆளுக்கு அதான் கை கொடுத்தாங்க. நம்மளே மருமே ஒரு ஆள் தான் தண்ணி ஊற்ற கொண்டு விட்டாரு எங்களை வல்லத்தை அப்படின்னு. அதுதான்
0: கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:20 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் பல குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாட்டோட அருமையே தெரிய மாட்டேங்குது. உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு உணவை வீணாக்க கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லையா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்தக்கான நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்குன்னே பெரும்பாலான பெற்றோருக்கு ஒரு சவாலாகவே இருக்குது. சில குழந்தைகள் என்ன உணவு கொடுத்தாலும் ஆர்வமாக டேஸ்ட் பார்ப்பாங்க. சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச சில உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். இதில் இன்னும் சில குழந்தைகள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்னா குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குழந்தைகளோட உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களோட உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரியான சத்துக்கள் இருக்கிற உணவு சாப்பிட்டா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அவங்க ஆரோக்கியமாக வளரவும் உதவும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீரான உணவு சாப்பிட்றது குழந்தைகளோட கற்றுக்கிற திறனையும் வளர்க்குற, அதாவது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கவும் உதவும். அதோட அவங்களோட மனநிலையையும் சிறப்பாக வச்சுக்கோம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். சில உணவுகளோட சுவை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம போகலாம், அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லாட்டியோ இல்லை அதோட கலர் வந்து அவங்களுக்கு ஈர்க்கலை அப்படின்னாலோ அதை தொடவே மாட்டாங்க. சாப்பிட்ற நேரமும் அந்த முறையும் அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் அங்கே நீங்கள் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. சில குழந்தைகளுக்கு சாப்பிட்றதையே நினச்சாலே ஒரு பயம் இருக்கும். குறிப்பாக இந்த உணவை நம்மளை முழுங்க முடியுமா அப்படின்னு அவங்க மனசுல ஒரு தயக்கம் ஓடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் விளையாட்டு, டிவி, மொபைல் இதுலயே கண்ணும் கருத்துமா இருந்தா சாப்பிடவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு முதல்ல நல்லா கவனிக்கணும். ஓரளவுக்கு வளர்ந்து பேச தெரிஞ்ச குழந்தைகள்கிட்ட நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல வடிவத்துல கலர் கலரா செஞ்சு கொடுத்து அவங்களை அசத்தலாம். இந்த பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு பிடிக்காது. அதையெல்லாம் நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து ஜூஸ் எடுத்து கலர் கலராக இட்லி சுட்டு கொடுக்கலாம், தோசை சுட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி கூட பண்ணலாம். இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். இப்ப நம்ம குழந்தைகள்லாம் ஒருவேளை சாப்பாடு கூட அவங்களுக்கு அதோட மதிப்பே தெரிய மாட்டுது. நம்ம குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாட்டோட அருமை எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்?
5: புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது சிந்தாம கத்து
4: கொடுத்துடணும்.
5: அது வந்து அது சிந்தக்கூடாது, அது ரொம்ப அது கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலுமே அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா அவங்களுக்கு முதல்ல சிந்தாம கத்து கொடுத்துடணும்
4: சாப்பிடறதுக்கு.
5: ரெண்டாவதுக்கு பையன் சாப்பிட மாட்டேங்கிறான் ஒட்டுக்கா போட்டு வச்சுட்டாதான் சாப்பிடுவோன்னு முதல் டைம் போடும் போதே ரொம்பவே அதிகமா போடாம
4: கொஞ்சம்
5: கொஞ்சமா போட்டு அது மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும்.
4: ஆமா கண்டிப்பா, சாப்பாடு எப்பயுமே கொஞ்சம் கம்மியா போட்டு கொடுத்தாலே அதை சாப்பிட்டுட்டு மறுநேரம் வாங்கணும்னு நம்ம பெரியா
5: கண்டிப்பாங்க. அதனால கம்மியா போட்டு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு அவங்க மூணு வேலை தான் தெரியல. அதாவது நான் சொல்றது சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம
4: பழக்கிட்டோம்,
5: அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
4: கண்டிப்பா
5: அதனால நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் கூட அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வைக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என்ன சாப்பிடுறோமோ அதையே பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகிடணும். சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு கடையில
4: வாங்கிட்டு வாங்க, ரொம்ப பேரு சொல்ல முடியாது, ஒரு சில பேர்
5: அப்படிதானே. அதாவது ஒரு சாப்பாடே இருக்குது ரசம் மட்டும் இருக்குதுன்னா சாப்பாடு ரசத்தையும் நாம சாப்பிட்டுக்கலாம், பிள்ளைங்களுக்கு போய் ஒரு ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சுலபமா பெரும்பாலான பெற்றோர்கள் அதை ஃபாலோ பண்றாங்க. இல்ல இல்ல நாம அதுக்கு ஒரு ஏதோ ஒரு காயோ ஏதோ ஒண்ணு வணக்கி நாலு பேருமே அந்த சாப்பாடு ரசத்தை சாப்பிட்டுக்கலாம். அந்த பழக்கத்துக்கு கொண்டாந்துட்டோம்னாவே பிள்ளைங்க வந்து அடிப்படையில இருந்தே அதனுடைய
4: உணவனுடைய
5: கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்கக்கா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்கக்கா, பெரிய பையன் ஏழாவது சின்ன பையன் அஞ்சாவதுக்கா, ரெண்டு பேருமே வந்து இப்ப வரையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவாங்க. எனக்கு எங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு
4: நாமக்கல்
5: மாவட்டம் எல்லாமே மோடமா மழை வந்துகிட்டே இருக்குதுங்கக்கா.
4: இன்னைக்கு
5: காலையில தக்காளி சாப்பாடு செஞ்சாங்க வீட்டுல வைஃப். தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து பெரியவன் பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தயிர் பச்சடி வெங்காய பச்சடி இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான்.
4: இன்னைக்கு
5: அதுவும் கேட்டான், கண்ணு இல்ல கண்ணு மழை மோடமா இருக்குது, வெங்காயமும் தயிர் சேர்த்திக்கிட்டோம்னா கொஞ்சம் காய்ச்சல் வீடு வந்துடும், அதிகமா காய்ச்சல் இருக்குதுன்னா ஓகேப்பா சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டான்
4: உடனே.
5: அந்த மாதிரி புரிஞ்சு நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே அந்த பசங்க வந்து நமக்கு கஷ்டமே படத்தவில்லைங்க. அவங்களே அவங்க உணவனுடைய முறைகள் எல்லாமே அவங்களே வேஸ்டேஜ் இல்லாம கரெக்டா சின்ன வயசுல இருந்து பழக்கத்தை கொண்டாடிட்டோம்னா
4: கண்டிப்பா
5: மறுபடியும் நமக்கு அது சிரமமாவே
4: சிரமமா தெரியாது சின்ன பிள்ளைகளே. சூப்பர்னா உங்க கருத்து உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப தெளிவா எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே இந்த கருத்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. என்ன உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா தந்துடலாம்னா தேங்க்யூண்ணா,
5: ரொம்ப நன்றி.
4: தேங்க்யூண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு நாமக்கல்ல இருந்து நம்ம லோகநாதன் அண்ணா தான் பேசினாங்க. உண்மைக்குமே குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டோட அருமை புரியணும் அப்படின்னா நம்ம இப்ப சொல்லக்கூடாது, தொடக்கத்துல இருந்தே நம்ம சின்ன குழந்தைகள இருந்தே அவங்க ஒரு விவரம் தெரியற வயசுல இருந்தே நம்மள வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டோட அருமை வந்து அவங்க புரியற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்பதான் என்ன சாப்பாடு இருந்தாலும் நம்ம வீட்டுல இதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததா களத்துல இருந்து கணேசன் அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்து தாராங்க அப்படின்னு கேட்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா.
7: என் பேரு கணேசன், ஜூஸ் கடை வச்சிருக்கோம்.
6: ஆனா இந்த டைம்ல நம்ம குழந்தைகள் எல்லாருக்குமே சாப்பாடு அப்படிங்கிறது எங்க வேணா கிடைச்சிருக்கு, அவ்வளவு சாப்பாடு கிடைக்கிறது, திங்கிறது ஸ்நாக்ஸ் அவ்வளவு இருக்கு, இந்த சாப்பாடு கிடைக்கிறது வீணாக்குறாங்க. ஆனா உங்க டைம்ல ஒரு சாப்பாடுங்கிறது எவ்வளவு ஒரு சிரமமா இருக்கும் சாப்பாடுக்காக?
7: முதல்ல வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து கேழ்வரகு குருதாளி அதை விட்டா நெல்சோறு, நெல்சோறுங்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான். ஆனால் ஸ்கூல்லாம் வந்து உப்புமா, கோதுமை உப்புமா மத்தியானம் போடுவாங்க நாங்கள் போகும்போது. ஆமாம், மத்தியானம் உப்புமா தான் போடுவாங்க டிஎம் கோட்டையில். ஆனால் அப்புறம் தான் மறுபடியும் வந்து சத்துணவு மத்தியானம் நெல்சோறு வந்தது. அப்போ வந்து இந்த சோறுக்கு வந்து நாங்கள் வந்து கியூவில் நிற்போம், இல்லாட்டா வீட்டிலேருந்து தூசட்டில் கொண்டு போவோம் மத்தியானம் சோறு கொண்டு போவோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் சாப்பாடு வந்து விதவிதமாக வந்ததுனால அவங்களுக்கு வந்து சிக்கனங்கிறது இல்லை, லைட்டாக சாப்பிட்றாங்க தூக்கி போட்டு அப்படியே போயிடுறாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அப்போ உள்ள காலத்திட்டங்கள் வந்து வேறு, இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நம்ம சொல்லியும் புரிய வைக்க முடியலை.
6: சரி, நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு எதாவது சொல்லாமல் செய்வீங்களா இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணாவது அதட்டுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்களா?
7: நாங்கள் ரொம்ப சொல்லுவோம் அன்னன்னைக்கு, இந்த இப்படி தான் சாப்பிட்ணும், காலையில் சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இட்லி அளவுக்கு சாப்பாடு, இட்லி எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு மத்தியானத்துக்கு அந்த டிஃபனில் அவ்வளோதான் கொண்டு போகிறாங்க. ஆமாம், ஸ்கூல்லேயே டீச்சருங்க சொல்லி பார்த்துட்டாங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நன்றி.
4: நிறைய குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டோட அருமை தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து நம்ம சொல்லிடணும், இடையில இப்போ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில குழந்தைகள் கேட்டுக்குவாங்க, ஒரு சில குழந்தைகள் விளையாட்டில் போங்கப்பா போங்கம்மா அப்படின்னே சொல்லிட்டு தட்டி விட்டுட்டே போவாங்க. இருந்தாலுமே நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாட்டோட அருமை, அந்த காலத்தில் இந்த சாப்பாடுக்கெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாப்பா, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு தராங்க. சில குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க ஸ்கூலில் போய் சாப்பாடு கொட்டுறதுக்குன்னே, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக லோகநாதன் அண்ணை கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Oh, I think he's hot.
2: Isn't he cute?
3: He's

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

எவ்வளவு உண்டுதான் கேப்பு மாறி என்னத்தை தான் இது பத்து கிச்சது என்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாறி மொக்கவாயிருக்கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டம் இதை கழிச்சாடா இவன் லவ்ல

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் விஜயா, நான் பாமனை சேர்ந்தவன். என் வயசு வந்து தான் 44, 48 வயசு, 49 வயசு இருக்கும். நானும் அப்படி இது பாமன் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற இடத்துல வேலை பார்க்க வரையெல்லாம் கூப்பிட்டு, நானும் ரொம்ப நாளாக வீட்டில் உள்ள வீட்டில் தான் இருந்தேன். எனக்குன்னு குடிமனம் இறந்துடலை. எங்கள் வீட்டில் வந்து 10 பேர், 5 பொம்பளை பிள்ளைய, 4 ஆம்பளை பையன், நான் 5வது பொம்பளை பிள்ளை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் வளர்ந்தவங்க. அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தேன். அது ரோச்சி மாநகர்னு சொல்லுவாங்க, மங்களா கன்னிராச்சரத்து பக்கத்தில். அப்போ நான் ஒரு மீடியமான வயசில் நான் இங்கே வந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படும் போது நான் அந்த இடத்துல இருந்து அங்கே உள்ள கஷ்டத்தில் நான் பார்த்து ரொம்ப வளர்ந்தேன். நான்லாம் வந்து மங்களாவில் ஒரு 5ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மிச்சமாக நம்ம மங்களாவிலேருந்து 2 கிலோமீட்டர் கன்னிராச்சரம் போனால் தான் அங்கே படிக்க முடியும். நமக்கு படிக்க வைக்க ஆள் இல்லை. அங்கே போய் படிக்கணுங்கிறது வந்து சாத்தியப்படாத விஷயம், நடக்க முடியாது. அதனால் நம்ம படிக்கவும் இல்லை, 5ஆம் கிளாஸோடு நிப்பாட்டிக்கிட்டோம். ஆசை இருந்துச்சு, படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் நம்மளால் முடியாதுல்ல, ஒத்துழைப்புக்கு கூட அங்கே ஆள் இருக்காது நமக்கு. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது மங்களாங்கிற ஊர். பைப்புகள்லாம் தண்ணி வரும், அந்த குடிக்கிற மாதிரி இருக்காது தண்ணி. அந்த ரெட்டை குடம் போட்டு தூக்கி கொண்டு போனால் தான் அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி ஒரு நிலைமையில் இருந்த ஊரில் தான் நாங்கள் வளர்ந்தோம். இப்போ அம்மா, என் தம்பி, இப்போ ஒரு தம்பி வீட்டில் என்னோட இருக்கிறான். கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அவங்க வந்து அவங்களோட நானும் எங்கள் அம்மாவும் இருக்கோம். அதோட தான் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு பயிற்சி கொடுக்க போகிறோம், நீங்கள் வாரியெல்லாம்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் எங்களுக்கு இதை சொல்லித்தந்தாங்க. இந்த தட்டு செய்கிறத, இந்த தட்டு செய்கிறத சொல்லித்தந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து இதை கற்றுக்கிறே ரொம்ப நாள் ஆச்சு. இதை ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிறோமே தெரியலை. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு தட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டோம். அப்புறமா என்ன செஞ்சாங்க, இங்கே தங்கச்சி மடத்தில் மொத்தமாக நிறைய பிள்ளை இருக்காங்க, நீங்கள் அங்கே வந்து கோருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஒவ்வொரு செக்ஷனாக நாங்கள் வந்து இப்போ தலைவிக்கு நிற்கிறோம். எங்கள் தேவைகளை செஞ்சதாக தான் இருக்கும். இதில் எந்த வேலையை எடுத்து

0: அதால் எங்கள் தேவைகள் வந்து இது பூர்த்தியாகும். எங்கள் செலவு, எங்களுடைய செலவுகள் எல்லாமே இதிலே நாங்கள் பார்த்துக்கிறோம். பேச வாய்ப்பு கொடுத்த கடல் ஓசை எஃப்எம்முக்கு நன்றி.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எங்கும் புகழ் துவங்க

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நம்மள பலருமே நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் இல்ல நம்ம வீட்டோட காவலுக்காகவும் என்ன பண்ணுவோம்னா, பல விதமான செல்ல பிராணிகளை வீட்டுல வளர்ப்போம். இதுல ஒரு சில செல்ல பிராணிகள் வந்து வீட்டுல வளர்க்க கூடாது, அது காட்டுலதான் இருக்கணும், அது தன்னோட இனத்தோட இருந்தாதான் அதோட இனம் இன்னும் அதிகரிக்கும், அதோட வாழ்நாளும் அதிகரிக்கும்னு தமிழக அரசு வந்து நிறைய சட்டங்கள் போட்டு ஒரு சில செல்ல பிராணிகளை வீட்டுல வளர்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக தடையும் விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க இந்த புக்ல வந்து காட்டு விலங்குகள்னு இருக்கும், சிங்கம், கரடி, ஒட்டகச்சிவிங்கல், சோ அதையெல்லாம் பார்த்துட்டு அதை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த லீவு டைம்ல எல்லாம் நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா, இந்த சென்னையில தான் இதுக்கான இந்த மிருக காட்சி சாலைகள்லாம் இருக்கு. சோ நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க என்னன்னா, அந்த புக்ல பாக்குற காட்டு விலங்குகள் அதை வந்து நேர்ல பார்க்க ஆசைப்பட்டாங்கன்னா, நம்மளும் லீவு கிடைக்கிற நேரங்கள்ல குழந்தைங்களை வந்து நம்ம வந்து மிருக காட்சி சாலைகளுக்குலாம் கூப்பிட்டு போவோம். நம்ம சென்னையில் வண்டலூரில் இருக்கிற அறிஞர் அண்ணா மிருக காட்சி சாலைக்கு தான் கூட்டு போவோம். ஏன்னா அங்கே தான் நிறைய விலங்குகள்லாம் இருக்கும். அப்படி நம்ம அதை சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நிறைய விலங்குகள்லாம் அப்படி தனிமையில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்ம பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம், ஆனால் அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். நம்ம குடும்பத்தில் இருந்து நம்மளை யாராச்சும் இப்படி பிரிச்சுட்டு போய் நமக்கு தெரியாத வேற ஒரு இடத்துல விட்டுட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குமோ அதுதான் அந்த விலங்குகளுக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா ஒரு பெண், அதுவும் 20 வயசான ஒரு பெண், இப்படி விலங்குகளை அடைச்சு வைக்கிறது தப்பு. அதுவும் தனியா ஒரு விலங்கு மட்டும் இருந்தா அதோட வாழ்நாள் தனிமையில இருந்தே முடிஞ்சு போயிருன்னு சொல்லி அந்த விலங்க காட்டுக்குள்ளயோ இல்லனா அதோட இனத்தோடயோ சேர்ந்து இருக்க அனுமதிக்கணும்னு கேட்டு சட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு தான் இன்னைக்கான நெய்தல் பின்ன நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. அந்த பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியை சேர்ந்த நிக்கிதா தவான் தாங்க. இவங்க இப்போ அமெரிக்கால இருக்கிற ஒரு பிரபல பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அவங்களோட அம்மா அப்பா கூட டெல்லியில இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலைக்கு போயிருக்காங்க. அங்க ஒவ்வொரு விலங்குகளா இவங்க பார்த்துட்டு வரும்போதுதான் ஒரு ஆப்பிரிக்க யானை மட்டும் தனியா இருந்ததை பார்த்திருக்காங்க. அந்த யானையை பார்த்ததுமே அது சரியான சூழ்நிலையில இல்ல, அது ரொம்பவே கஷ்டப்படுது, அதனால அதை சரியான இடத்துக்கு மாத்தணும், இல்லனா அதோட பூர்வீகத்துக்கே அனுப்பணும்னு சொல்லி சட்ட ரீதியா போராடம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க போராடும் போது அவங்களோட வயசு என்னன்னு தெரியுமா, வெறும் 16 தாங்க. நிக்கிதா மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து 100,000 இல்லங்க லட்சக்கணக்கான பேரும் அந்த யானைய அதோட இனத்து கூட சேர்த்து விடணும்னு குரல் கொடுத்திருக்காங்க. இதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி விலங்கு நலத்துறைக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, 70 வயசு வரைக்குமே வாழ வேண்டிய அந்த யானை 29 வயசுல தன்னோட ஆயுளை முடிச்சிடுச்சு. நம்ம குடும்பத்துல யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். சோ இந்த மாதிரியான கஷ்டம் மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, விலங்குகளுக்குமே அது உண்டு. இந்த பிரிவு அப்படிங்கிற சொல் வந்து ரொம்பவே மோசமானதுன்னு கூட சொல்லலாங்க. சோ எங்கேயோ இருக்கிற நமக்கு ஒரு சில நேரங்கள்ல இது வேதனை தருதுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர்லாம் தன்னோட வீட்டுல செல்ல பிராணிகளை வளர்த்துட்டு அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா துடிச்செல்லாம் போயிருக்காங்க. சோ நம்மளும் நிறைய சமூக ஊடகங்கள்ல எல்லாம் இதெல்லாம் பார்க்கதான் செய்யறோம். அப்படிதான் நிக்கிதாவாலையுமே இதை ஏத்துக்க முடியாமலும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் விலங்குகளோட நலனை பாதுகாக்கணும், அதோட உரிமைகளை பாதுகாக்கணும்னு விலங்குகளுக்கான இளையோர் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. அப்படியே மைசூர் பூங்காவிலையும் இருக்கிற ஆப்பிரிக்க யானையும் அதோட இடத்துக்கே அனுப்பி வைக்கணும்னு குரல் கொடுத்துட்டும் வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு சில விலங்குகளா இருக்கட்டும் இல்லைன்னா பறவைகளா இருக்கட்டும், அது வந்து ஒன்னா கூட்டமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும். சோ அப்படி ஒரு இனம் தான் இந்த யானைகளுமே அதை காட்டில் வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்து அதை என்ன தான் அதுக்கு நம்ம காடு மாதிரி செயற்கையான முறையில் ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தாலுமே அது வந்து சரியான செயலாக இருக்காது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் வன விலங்குகளோட தேவதையாக இருக்கிற நிக்கிதா தவான்க்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா யானையை வந்து நம்ம உயர்ந்த இடத்துல வச்சு மதிச்சுட்ருக்கோன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமையும் கூட. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னோட பேர் வந்து தங்ககருப்பு. நான் வந்து முள்ளிமனை. எங்களோட டீம் வந்து பாரம்பரியமா இந்த முள்ளிமனைக்கு வந்து பேர் பெற்ற பேர்னா முல்லை முள்ளிமனை முல்லை வெண்புறா. இந்த மாதிரி நிறைய டீம் இருக்கு. இந்த போட்டு பந்தயத்துக்காகவே இது எல்லாருமே நாங்க வந்து கபடி போட்டி உள்ள பந்தய பேர் தான். இதேதான் நாங்க எங்களுக்கு வந்து இந்த மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கடலோர விஷயத்துல வந்து இந்த பாய்மர படகு போட்டி வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு சம்பந்தமான விளையாட்டு. எல்லாருக்கும் தெரியும் இங்க இருந்து ஓடுறது தெரியும், வர்றது மட்டும்தான் தெரியும். அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உயிருக்கு மேலாக போராடி தான் வரும். அந்த மண்ணாடி படத்துல சொல்ற மாதிரி மாட்டுக்கு ஒரு மூக்கடாங்க, ஏன்னா இந்த கத்தியில போற எல்லா ரோப்புமே வந்து மூக்கடாங்கிறது தான். ஒரு ரோப் வந்தாலும் எல்லாத்துக்கும் உயிர் காப்பாத்து. அதுல கூட பாத்துருப்போம் மண்ணாடி படத்துல ஒரு தாமங்கயிறு அந்த வந்து எல்லாரோட முகத்துல அடிபட்டுச்சு தெரியுமா, அது எல்லாமே உண்மை சம்பவம் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு ரோப் வந்தா கூட எல்லாரோட உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரி தான். இது எல்லாமே மூக்கடாங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இந்த தொழில் வந்து எங்களுக்கு வந்து உயிர் விளையாட்டு தான். இது எங்க முன்னோர்கள் விளையாண்டாங்க. இப்ப நாங்க தொழிலுக்கு வந்து நான் நார்மலாவே இன்ஜின் போட்டு நான் கடலுக்கு போவோம். இன்ஜின் போட்டு இங்க உள்ள இந்த பாய் மரம் மரம் மட்டை எதுவுமே எங்களுக்கு இருக்காது. நாங்க பண்ற தொழில் சங்கு தொழில் வளத்தொழில் எல்லாத்தையுமே நான் இறக்கி வச்சுட்டு தான் இந்த தொழிலுக்கு ஓடுவோம். புதுசா மரம் மட்டை வச்சு ஓடி பார்ப்போம். பந்தயம் வந்துருச்சா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்க ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இதுல காத்து கூட குறைய இருந்துச்சுன்னா என்ன வேணா உடையலாம்.

0: ஓனருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஒரு மரம் உடஞ்சாலும் 8,000 10,000, ஒரு கடைசி உடஞ்சாலும் 10,000 8,000. இதே மாதிரி 100,000 செலவு பண்ணி தான் ஓலையங்க நாங்கள் ஓடுறோம். எங்களோட அதில் ஓடுற மண்டாட்டிங்கிற மாதிரி நாங்கள் ஓடுற ஆளுக்கு ஒரு ஆள், மண்டாட்டி ஒரு ஆள், சம்மாட்டி ஒரு ஆள், எங்கள் மண்டாட்டி வந்து ரஹ்மான், அவர் அவரோட போட்டு தான் அவர் போட்டில் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அவர் நல்ல வீடெல்லாம் தெரியும். இதே மாதிரி சின்ன டேமேஜ் ஆனால் கூட அவர் தான் எல்லாம் சரி பண்ணி தருவாப்பில். நாங்கள் வந்து ஒரு போட்டுக்கு வந்துட்டு மட்டும் 6 பேர் ஓடுவோம். சிக்கனுக்கு ஒரு ஆள், கடைசிக்கு ஒரு கடைசிக்கு 2 பேர் மாதிரி வருவாங்க. கடப்பலா கூட்ட ஒரு ஆள், பண்ணு போட ஒரு ஆள், 6 பேர் தான் கணக்கு. இதே மாதிரி ஒரு சூறு பழகா, ஒரு கடப்பலா தான், ஒரு பாய், ஆறுவடை பாய், ஒரு 8 அடி 9 அடியில் ஒரு மரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இருந்தாலும் கமிட்டி அதை பறிச்சுட்டு விட்டுருவாங்க. இது என்னோட முதல் நான் வந்து ஏற்கனவே வந்து மண்டாடி படத்தில் நான் ஓடிருக்கேன். இதே மாதிரி நம்மகிட்ட 2 போட்டு ஓடுனுச்சு, அதில் நான் ஓடிருக்கேன். இது வந்து என்னோட முதல் பந்தயம். இப்போ நம்ம ஊரில் வந்து மொத்தம் இப்போ 30 போட்டு ஒன்று கலந்துருக்கு. 30 போட்டில் இந்த முள்ளிமுனை கமிட்டி சார்பாக 3 போட்டு நாங்கள் ஓடுறோம். நிறைய போட்டு ஓடணும், அதில் சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தொழில் ரீதியாக வந்து வேறு தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குமா, அதனால் பணங்கள் நிறைய செலவு பண்ணணும். அதனால் விரும்புகிறவங்க எல்லாம் தொழில் ரீதியாக இல்லை, குடும்பம் காலநிலை மாறலாம், சூழ்நிலை மாறிடுச்சு. முன்ன உள்ள ஆளுக்க மாதிரியே தொழிலுக்கு போக எல்லாம் பந்தயத்துக்கு ஓடுவாங்க, இப்போ அப்படி இல்லை. குடும்பம் சூழ்நிலை குழந்தை குட்டின்னு இருக்கனால சில பேர் விரும்புறது கிடையாது. இனி காலப்போக்கில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு போட்டு வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்னைக்கு இல்லை, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இருந்து இப்போ இதே மாதிரி எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, இதே மாதிரி ஓடுவாங்க, கொள்வாங்க. எங்கள் அப்பா, எங்கள் ஐயா, எங்கள் ஐயாவோட எல்லாருமே கலந்ததுக்கப்புறம் நாங்கள் அதில் ஒரு இது பின் விளைவு நாங்கள் பின்னாடி இருக்கோம். அவ்வளோதான், எங்கள் வயசுக்கு இது ஓடுறோம். நான் இதான் என்னோட முதல் பந்தயம். நாங்கள்
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் இந்த டீ காஃபிலாம் குடிக்கிற பழக்கம் இருக்கும்ல, ஸோ அது கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்கட்டை முக்கி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருப்பாங்க. இதே இது சாயங்கால நேரம்னா அந்த டீ கூட ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காலையிலே பிஸ்கட் சாப்பிட்டவங்க சாயந்தரம் சாப்பிடாமல் இருப்பாங்களா. இந்த நொறுக்கு தீனியில் எது ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முறுக்காக இருக்கும், இல்லைன்னா பக்கோடா, இல்லைன்னா காரச்சவு, இல்லை சிப்ஸு, இப்படி ஏதாவது கார வகைகளாக தான் இருக்கும். அதுவும் பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இந்த பலகாரம்லாம் செய்வாங்க. ஸோ இந்த பலகாரத்தில் காரமும் இருக்கும் இனிப்பும் இருக்கும். ஆனால் காரம் தான் அதிகமாக செய்வாங்க. எதனாலனா நிறைய வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் சுகரு ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் வந்து இனிப்பை அதிகமாக கம்மி பண்ணிட்டு இந்த கார வகைகளை தான் அதிகமாக செய்வாங்க. இப்படி வீட்டில் செய்கிற எல்லா பொருட்களும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக தான் இருக்குன்னே சொல்லலாங்க. அதுலேயுமே சில உணவுப் பொருட்கள் தேங்காய் பால் பருப்பு மாவுலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப மொறுமொறுப்பாகவும் சொல்ல முடியாத அளவுக்கும் அப்படி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு போலயே தோணுங்க. ஸோ அப்படி ஒரு உணவுப் பொருளை தான் நம்ம எப்படி செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இன்னைக்கு நம்ம என்ன உணவுப் பொருள் செஞ்சு விற்பனை பண்ண தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மகிழம்பு முறுக்கு. இந்த மகிழம்பு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, முதல்ல பச்சரிசி மாவு 2 கப்பு, பயத்த மாவு 1/2 கப்பு, பொடிச்ச சர்க்கரை 2 தேக்கரண்டி, நெய் இல்லைனா வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் தேங்காய் பால் 1/4 கப்பு, அப்புறம் உப்பு எண்ணெயும் தேவையான அளவு எடுத்துக்கணும். முதல்ல பயத்தம்பருப்பை நம்ம ஒரு கடாயில போட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்தெடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதை சலிச்சு 1/2 கப்பு வரைக்கும் அந்த மாவை எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல அரிசி மாவு, பயத்த மாவு, பொடிச்ச சர்க்கரை, அப்புறம் உப்பு, நெய் இல்லைன்னா வெண்ணெய், இதுல ஏதாவது ஒன்ன சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப சாஃப்டா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாயை வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவை மகிழம்பு அச்சுன்னு இருக்குங்க. நம்ம இடியப்ப உரல் வாங்கும் போதே அது கூடவே நிறைய அச்சு எல்லாம் கொடுப்பாங்க. அதுல இந்த ஸ்டார் மாதிரி ஒரு அச்சு உண்டு. ஸோ அந்த அச்சை நம்ம இந்த முறுக்கு பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாழை இலையில சின்ன சின்ன வட்டங்களா நம்ம என்ன பண்ணா இந்த மாவை அந்த மாவு பிழிறதுல வச்சு நல்லா பிழிஞ்சு சின்ன சின்ன வட்டமா எடுத்துக்கணும். அப்புறம் பிழிஞ்ச மாவை எடுத்து எண்ணெயில போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேகிற மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம ரெடி பண்ண நினைச்ச மகிழம்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். ஸோ இதை நம்ம காற்று புகாத பாக்கெட்ல பேக் பண்ணி கூட இதை நம்ம தயாரிச்ச தேதி அப்புறம் காலாவதி தேதி போட்டு நாம விற்பனை பண்ணிக்கலாம். நம்ம சின்ன கடையில கொடுக்கறோம் அப்படின்னா நம்ம 10 ரூபாய் பாக்கெட்டு 20 ரூபாய் மாதிரியான பாக்கெட் போட்டு கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற கடைகள், அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் இனிப்பு கடையெல்லாம் இருக்கும்ல, அங்க கூட கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். நம்மளோட வார சந்தையில கூட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 20 ரூபாய் ஸ்நாக்ஸ் கடை தான் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம இப்படி ஒரு ஸ்டால் போட்டு கூட நம்ம இதை செஞ்சு விற்பனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாக்கள்லாம் வரும்ல, திருவிழாக்கள் வரும்போது அன்னைக்கு நைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் நம்ம இதை செஞ்சு விற்பனை பண்ணா கூட நல்ல லாபம் கிடைக்கும். இல்லைன்னா கண்காட்சியெல்லாம் நடக்கும்ல, அந்த இடங்கள்ல போய் கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த பொருட்களை ரெடிமேடா வீட்டே செஞ்சுட்டு தள்ளு வண்டியில வச்சு ஒவ்வொரு ஏரியாவா கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க. அப்படி கூட நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு தொழிலுமே மோசம் கிடையாதுங்க. நம்மளோட தேவைக்காக நம்ம ஒரு சிறு தொழில் செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அதனால நமக்கு தான் லாபம். ஸோ ஒவ்வொரு பெண்களும், வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த மகிழம்பு முறுக்க செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசிய போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் அணிஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. பெண்களை பாத்தீங்கன்னா தன்னோட அழகை பார்த்து அவங்களே ரசிப்பாங்க. அதை விட தன்னோட நண்பர்கள்லாம், நண்பர்கள் சொல்றதை விட தோழிகள் வந்து தன்னை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்க, உன்னோட உடல் அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு விதமான பெருமிதமும் அவங்களுக்குள்ள வரும்னே சொல்லிக்கலாம். ஆனா நிறைய பெண்களுக்கு தன்னோட உடல் மீது எந்த ஒரு பெருமையுமே இருக்காதுங்க. சொல்ல போனா தன்னோட உடல் மீது ஒரு விதமான கோபமும் ஒரு வித ஆதங்கமும் குற்ற உணர்வும் ஆத்திரம் தான் அதிகமா வரும்னே சொல்லலாம். இதுல குறிப்பிட்டு சொல்லணும், தன்னோட மார்பகங்கள் மீதுதான் அளவுக்கு அதிகமான கோபம் வரும் பெண்களுக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே தன்னோட உடலை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா இருந்திருப்பாங்க. எந்த டிரெஸ்னாலும் போட்டுக்கலாம், சின்ன பிள்ளை தானே எதுனாலும் போட்டுக்கோமான்னு சொல்லி வீட்லயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதே ஒரு பெண் இப்படி சொன்ன ஒரு 5 நாள்ல வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் என்னன்னா, முன்ன மாதிரி பரபரன் இருக்காத, அந்த டிரெஸ் எல்லாம் போடக்கூடாது, டிரெஸ் ஒழுங்கா போடணும், சுடிதார் போட்டா ஷால் போடணும், ரெண்டு பக்கமும் பின் வச்சுக்கணும், வீட்டுல இருக்கும் போதே இருந்தாலுமே தூங்க போற நேரத்துல மட்டும்தான் நைட்டிய போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு, இருந்தாலுமே நிறைய இடங்கள்ல இது இருக்கத்தான் செய்யுதுங்க. அதுலயுமே இவங்க சொன்னதை நம்ம கேக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுக்கமா நடந்துக்கோ அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. அதாவது குழந்தைக்கு எது தேவையோ அதை சொல்லி கொடுக்கறது இல்ல, பெண்களோட உடல்ல ஏற்படுற எல்லா மாற்றங்களுமே இயற்கையான முறையில வர்றதுன்னு சொல்லி கொடுத்தாலே போதும். ஆனா அதை விட்டுட்டு கேட்க கூடாத கேள்விகள்லாம் பெண் குழந்தைகளே கேட்பாங்க. பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மார்பு பகுதி தான் அதிகமா அவங்கள பாதிக்கும்னே சொல்லலாம். மார்பு வளர்ந்து வர்றது வந்து இயற்கையான ஒரு செயல் தான். படிக்கும் போதும் சரி, விளையாடும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, லேசா அந்த டிரெஸ் விலகிட்டனாலுமே அது எதோ தெரியாம தான் நடந்திருக்கும். ஆனா அதுக்காக அந்த குழந்தைங்க வாங்குற திட்டம், பெண்கள் வாங்குற விமர்சனங்களும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. சோ பெண்கள் வந்து ஒரு சில திருமண நிகழ்ச்சிகள்ல சாரி உடுத்திருந்தாலுமே கூட அது லேசா விலகிடுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கண்ணை காட்டிட்டே இருப்பாங்க. சுடிதார் போட்டா கூட ஷால் போடாம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றத ஒரு சிலர் ஏத்துப்பாங்க, எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுல. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சத, உங்களுக்கு பிடிச்ச உடைய போட்டுட்டு நீங்க தன்னம்பிக்கையோடு நீங்க கம்பீரமா நடக்கும் போது உங்களோட ஆடைய இல்ல உங்களோட உடல் அமைப்பை யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்க அறியாமையில பேசுறாங்கன்னு சொல்லி கடந்துட்டு போயிட்டே இருங்க. இது வந்து பெண்கள் வந்து ஷால் போடாததோ இல்ல பெண்களோட மார்பு பகுதி தெரியற மாதிரி இருக்கிறதோ அசிங்கம் கிடையாதுங்க, அது இயற்கையான ஒரு அமைப்பு தான். சோ இத வந்து நம்மளோட பெண் குழந்தைகளுக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும். எதனால அப்படின்னா, நிறைய வந்து பாடி ஷேம் பண்றதுனால பெண்கள் வந்து, பெண் குழந்தைகள் முக்கியமா பெண் குழந்தைகள் வந்து வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, திரிந்தள உடல் அமைப்பு எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க வந்து சின்ன வயசுல இருந்ததை விட உருவ மாற்றம் இருக்கும். சோ அந்த நேரத்துல நிறைய பேர் கிண்டல் கேலி பண்ணும் போது அவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட குழந்தைங்கிட்ட, பெண் குழந்தைங்கிட்ட முக்கியமா இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மஜ்னு மற்றும் பாலா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மஜ்னு மற்றும் பாலா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20,00,000 வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சேமித்து வாழ பழகிவிட்டானோ அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. எவன் ஒருவன் அளவுக்கு மீறி செலவு செய்து வாழ்கிறானோ அவன் ஏழை ஆவதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவையில்லாத பொருட்களை எவன் ஒருவன் வாங்கி குவிக்கிறானோ இளமையிலே, தேவையான பொருட்களை முதுமையிலே அவன் விற்றே ஆக வேண்டும். அதுக்கு என்ன சொல்றான்? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தானும் கடும். இருக்கிற மாதிரி இருந்து திடீர்னு இப்ப எத்தனை பிசினஸ் நொடிச்சு போகுது? ஏன் நொடிச்சுச்சு? எல்லாத்துக்குமே என்ன காரணமா இருக்குன்னா நண்பர்களே, பணத்தை ஒருவன் சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாரும் தடுக்க முடியாது. வாரன் பஃபட் எடுத்துங்களா, படிக்கிறீங்க எல்லாரும், இன்னைய வரைக்கும் கோடீஸ்வரன், 95 வயசு இன்னும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க முறையான வழியில. சரி, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை தான். என்ன தன்னிட்ட இருக்கோ அதை விட செலவு பண்ணனாக்க பேலன்ஸ் ஷீட்னு சொன்னன, வர்ற வழி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, போற வழி குறைச்சலா இருக்கணும். சேமித்து வாழ பழகினா அவன் பணக்காரனாக தான் முடியல, யாரும் வந்து தடுக்கவே முடியாதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, தன் தேவைக்கு ஏற்றாற்போல் சம்பாதிப்பவன் திறமைசாலி, தன் சம்பாத்தியத்திற்கு ஏற்றாற்போல் செலவு செய்பவன் புத்திசாலி. ஒன்று நீ திறமைசாலியாக இருக்கணும், இல்லை புத்திசாலியாக இருக்கணும், இல்லை ரெண்டுமா இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னாலும் ஒன்று இல்லைன்னாலும் உன்னால் பணக்காரன் ஆக முடியாது. இப்போது இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன், சம்பளத்திற்காக வேலை செய்தால் அவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள், நம்புறீங்களா? பணத்தை தனக்காக வேலை செய்ய வைத்தால் அவன் பணக்காரன். புரியுதா உங்களுக்கு? பணத்துக்காக நம்ம வேலை செஞ்சால் ஏழை, பணத்தை தனக்காக வேலை செய்ய வச்சா அவன் பணக்காரன். அது என்ன பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறது? நீ தூங்கும் போது கூட அந்த பணம் உனக்காக வேலை செய்ய வேண்டும். நீ தூங்கும் போது கூட அந்த பணம் உனக்கு பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லாருக்கும் சொல்றேன், கடைசி வரைக்கும் உள்ள மக்களுக்கு சொல்றேன், இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய வழியில இந்த பணத்தை வந்து ஏன் சம்பாதிக்கணும்னு சொன்ன, பணத்தை வந்து நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னு சொன்ன இல்லையா, நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோங்கிறத விட நம்ம சம்பாதிச்ச பணம் நமக்காக என்ன செய்யுதுங்கிறது தான் முக்கியம். இந்த படிப்பு முறை இருக்கு இல்லையா, அது ஏழைகளை உருவாக்குகின்ற கல்வி முறை அப்படின்னா நீங்க நம்புறீங்களா? என்ன சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைங்களெல்லாம், நீ நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், பணக்காரனா அப்படின்னா இந்த நாட்டில் 99% பேர் பணக்காரனாக இருக்கணும். ஆனால் எவன் நடத்துகிறானோ அந்த கம்பெனியை, எவன் பிஸ்னஸ் பண்ணுறானோ அவன் மட்டும்தான் பணக்காரனாக இருக்கான். ஏன், என்ன காரணம்?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மானம் கலங்காதே மதிமயங்காதே கலங்காதே மதிமயங்காதே என்னதான்.

0: ஒரு பையனாய பிறந்து பிறந்து இறந்து போகுது. அப்போ ஒரு பையன் கடைசியாக அதே இறந்து போச்சு. மூணாவது பையன் இறந்து போய் எனக்கு பேச்சுன்னா சாவுடி பேச்சு சதங்க பேசுகிறாங்க. இவன் பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிறா, பிள்ளைகளை வச்சு பார்க்குறதுக்கு தகுதி இல்லாத உள்ளவர். எங்கள் வீட்டுக்காரவ கூட சண்டை விடுறாங்க. அப்போ அவங்களே பேசுகிறாங்க, ஏத்தா விட்டு அவன் சின்ன பிள்ளை தானே, 17 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டிய, குழந்தைய 3 குழந்தை வைத்துட்டேன் அதுக்குள்ள. அப்பப்போ பிறந்து பிறந்து இறந்து போயிருந்தியா? இது வந்து 3வது பிள்ளை வந்து பிறந்து 11 மாதத்துலேயே இறந்து அதோட பேசுகிறாங்க. இது கவனிக்க முடியாமல் என்னை விட்டுட்டு இவங்க மதுரை கதிரின்னு சுற்றுவாங்க. மதுரையில் அண்ணன் வண்டி வச்சுருக்காரு, என்னையும் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளை பேரவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு வீடு பிடிச்சி அவனுக்கு 3 மாதம் வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு சங்கடம்னு சங்கடம் தாங்க முடியாது சங்கடம். அதோட நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், என்னை கொண்டு நீங்கள் வண்டி ஏற்றி, எங்கள் அப்பாவும் இருக்காங்க என்னோட, என்னை வண்டி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. அதில் என்னையே எங்கள் அப்பாவையும் ஒரு வண்டியில் அம்புட்டு ஜாமானை ஏற்றி ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்கே இருந்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு பயமாக போச்சு, நீங்களும் வாங்கன்னு அங்கே கூப்பிடுறேன் வந்துட்டாங்க. என்னை கொண்டு ராம்நாட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு வீடெல்லாம் சொந்த விட்டானே வாடகைக்கு இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப வாந்தி வைத்தால என்ன சாப்பாடு ஊட்டலை. அந்த ராம்நாட்டில் வந்து ஹாஸ்பத்திரியில் வந்து காட்டினேன். ராம்நாட் ஹாஸ்பத்திரியில் அப்போ சரியான கவனிப்பு கிடையாது. இப்போ தான் விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. மொழியெல்லாம் தாங்கிட்டு மேலே போகும், பயமாக போச்சு எனக்கு. அத்தாடி இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதோட அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் டாக்டர். தூக்கிட்டு வந்து இங்கே வீட்டை வச்சு பார்த்தா பிள்ளைக்கு மேலே மொழி மேலே போயிடுச்சு. அப்புறம் என்ன செய்ய, அந்த பிள்ளைய நான் எந்த நாளும் ஒரே அழுகுதான் எனக்கு. என்ன குழந்த ஒன்று 3 குழந்தை போயிடுச்சுல அழுகுதான். என்னை வந்து இவங்க அப்பா பேச தெரிஞ்சு ஏன் அழுகிறேன்? கழுவு வயசாக இல்லைவனுக்கு இதுதானே 17 வயசு 18 வயசாகுது, குழந்தை பெற்று பேசாமல் கிடையாது. எங்கள் அம்மா தான் என்னை போட்டு துன்புறுத்துறது. பிள்ளையை பார்க்க முடியாமல் பிள்ளையை பார்க்க முடியலன்னால நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் தான் பார்க்க முடியல, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. சரி நானும் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு குழந்தை உண்டாயிட்டேன். அந்த முத்து பொம்பளை பிள்ளை பிறந்த இலக்கராசிபதி. அதுக்கு நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு, இந்த பிள்ளைவாதை என காப்பாற்றிட்டாங்க. அவர் டாக்டர் இருந்தால் நல்ல டாக்டர்மா வந்து வந்து பார்த்துக்கிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்து வந்து பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு மாத்திரை மருந்து இது டானிக்லாம் எழுதி கொடுப்பா, அது வாங்கி வாங்கி கொடுப்போம். ஆள் நல்லா பொத்து பொத்து வாங்கிட்டேன்.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கலையமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: அவன் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறான், இவன் பணத்துக்காக வேலை செய்யறான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்போ 60 வயதிற்கு பிறகு இப்ப என்ன சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ உங்களால வேலையே செய்ய முடியாம, வேலையை விட்டு பிசினஸே பண்ண முடியாம பிசினஸ விட்டுட்டா, நீங்க இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு வர்ற மாதிரி, சம்பாதிக்கின்ற பணத்தை தனக்கு வருமானம் வரக்கூடிய முதலீடுகளில் எவன் ஒருவன் சேமித்துக் கொண்டே வருகிறானோ அவன் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பணம் எவ்வளவு வருதோ அதை அப்படியே செலவு பண்ணிட்டு மீதி சேர்க்கலாம்னு நினைச்சா எவனாலையும் பணக்காரன் முடியாது. உனக்கு 1,00,000 ரூபாய் வருதுன்னா 10,000 ரூபாய் சேமிப்புக்கு வச்சுட்டு பாக்கி உள்ள 90,000 ரூபாய் தான் நம்ம சம்பாதிச்சோம்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள எவன் செலவு செய்யறானோ அவன் மட்டும்தான் பணக்காரனாக முடியும். பிசினஸுக்கும் இதே தான் அடிப்படை கோடு. அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை நீ சம்பாதிக்கும் போதும் நீ வேலையே பார்க்க முடியாமல் போகும்போது உனக்கு எவ்வளவு இப்போது வருகிறதோ அந்த பணம் வரும்படி அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்றேன். எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஜாப், ஜாப் பிரிங்ஸ் யூ மணி, மணி பைஸ் யூ அசட், அசட் பிரிங்ஸ் யூ வெல்த், வெல்த் பிரிங்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். படிக்கிறோம், வேலை கிடைக்குது, வேலைக்கு போறோம், சம்பளம் வருது. சம்பளம் வருது இல்ல, அந்த சம்பளத்தை வருமானம் தரக்கூடிய முதலீடுகளில் ஆரம்ப காலத்திலிருந்தே எவன் முதலீடு செய்து கொண்டு வருகிறானோ, எந்த பிசினஸ் பண்றவனா இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்து வர்ற பணத்தை முதலீடுல போட்டு அந்த முதலீட்டிலிருந்து வருகின்ற வருவாயாக, சம்பளத்தை வருவாயாக, சம்பளம் வேலையிலேருந்து வருது, நான் சொல்ற வருவாய்ங்கிறது முதலீட்டிலேருந்து வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவான், 1 கோடி சம்பாதிச்ச உடனே 2 கோடி கடவாங்க. இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது நமக்கு கொடுக்கறதுல எதெல்லாம் வந்து மிக ரொம்ப நல்லதோ அத்துணையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் பிள்ளைங்களை பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு பிசினஸ் கிளாஸ்ல பறக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டி வாழணும், பிள்ளைங்களை வசதியா வளர்க்கணும், அறிவார்ந்த பிள்ளைங்களா வளர்க்கணும், ரொம்ப அறிவை கொடுக்கறதுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல கல்லூரிகளை தேடி போகணும், நம்ம நல்ல உடை உடுக்கணும், நம்ம நல்லபடியா வாழணும், மற்றவர்கள் மதிக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும், நல்ல ஒரு வாகனத்தை வச்சுட்டு சேஃபா போகணும், இப்படி எல்லாம் செய்யணும்னா அதுக்கு அடிப்படை தேவை பணம். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? There is no free lunch in the world. கோவில்ல அன்னதானம் பண்ணா கூட புண்ணிய வேணும், பணம் சம்பாதிக்கணும்னு தான் காசை கொண்டு போய் போடுறான். நல்லா தெரிஞ்சுங்க, எவனாவது எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னா இயலாதவன் சொல்ற வேலைன்னு வச்சுக்கோங்க. நான் உலகம் பூரா பார்த்துட்டு சொல்றேன். அப்போ இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மணி இஸ் பிளென்டிஃபுல் ஃபார் தோஸ் ஹூ நோஸ் த சிம்பிள் லாஸ் விச் கவர்ன்ஸ் இட்ஸ் அக்யூசிஷன். பணத்தை சம்பாதிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் உரிய சூட்சுமத்தை எவனெல்லாம் தெரிந்து கொண்டானோ அவன் அத்தனை பேரிடமும் பணம் குவிகிறது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த உலகத்தில் உள்ள பணம் 100% வச்சுக்கோங்க, உலகத்தில் வேர்ல்டில் 100% பணத்தில் 96% பணம் 1% மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? மீதி உள்ள 4% இருக்குல்ல 96 போச்சுன்னா, அதை தான் மீதமுள்ள 1% போச்சுன்னா 99% மக்கள் பிரிச்சுக்கிறாங்களா? அவன்கிட்ட மட்டும் எப்படி பணம் சேரும்? எப்படி 96% பணம் அவன்கிட்ட இருக்கு? எப்படி தெரியுமா இருக்கு? அவர்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டான்னா அந்த பிஸ்னஸை தவிர வேற எதை பத்தியுமே சிந்திக்கிறது இல்லை. உலகத்தில் உள்ள அறிவு 100% இருக்குன்னு வச்சுங்க, 2% மனிதர்கள் மட்டுமே மிகப்பெரிய அறிவாளிகளாக தன்னுடைய அறிவை முழுமையாக உபயோகிப்பனவா இருக்கணும். 98% பேர் இல்லையா, ஓரளவுக்கு இருக்காங்க. அப்போ பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கிறதுனா நம்ம நல்லபடியாக வாழணும்னா பணம் வேணும், மரியாதையாக வாழணும்னா பணம் வேணும். பணம் யார் பணத்தை சம்பாதிப்பதற்குரிய சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கிறானோ அவன்கிட்ட பணம் குவியுது. அது மட்டும் இல்லை, மணி இஸ் கவர்ன்டு டுடே பை த சேம் லாஸ் விச் கவர்ன்ஸ் இட்ஸ் அக்யூசிஷன் 6000 இயர்ஸ் பேக். 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் பணத்தை சேமிப்பதற்குரிய சூட்சுமம் எதுவாக இருந்ததோ, சிறிய சிறிய விதிகள் எதுவாக இருந்ததோ, இன்று வரை அதுவாகத்தான் இருக்கிறது. உங்களால் நம்ப முடியுதா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பணக்காரனாக இருந்தான்னா அவன் எப்படி பணம் சேர்த்தானோ நியாயமான வழியில், இன்னை வரைக்கும் அது அப்படி தான் இருக்கான். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? பாபிலோனில் தொங்குதோட்டம் நிறைந்த பாபிலோன் நகர வீதிகளில் நேபுகாத் நேச்சார்னு ஒரு பெரிய மன்னன் ஆளும் போது உலகத்திலே பணக்கார நாடு அதான், தொங்கு தோட்டமே இருந்துச்சு, தோட்டமே தொங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வீதிகளில் பணம் அச்சடிக்கலை, அப்போ வந்து எல்லாம் காசு, தங்க காசு. அந்த தங்க காசுகளை மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு அதை எழுப்புகின்ற ஒளியை பார்த்து கொண்டு அந்த வியாபாரிகள்லாம் நடந்தாங்கல்ல, அன்னைக்கு பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன விதியோ இன்னைக்கு வரைக்கும் அதுதானா? அது என்ன விதி?
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் ஏன் கல்லானா,

அவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான், கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கலையமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அருமை பெரியோர்களே, எவன் ஒருவன் ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. செல்வம் வருகின்ற வழி, அது பிசினஸா இருக்கட்டும் தனி மனித வாழ்க்கையா இருக்கட்டும், பணம் வர்ற வழி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்லையா, அது போற வழி அதை விட சின்னதா இருந்தா. எவன் ஒருவன் சேமித்து வாழ பழகிவிட்டானோ அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. எவன் ஒருவன் அளவுக்கு மீறி செலவு செய்து வாழ்கிறானோ அவன் ஏழையாவதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவையில்லாத பொருட்களை எவன் ஒருவன் வாங்கி குவிக்கிறானோ இளமையிலே, தேவையான பொருட்களை முதுமையிலே அவன் விற்றே ஆக வேண்டும். அதுக்கு என்ன சொல்றான், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தானும் கடும். இருக்கிற மாதிரி இருந்து திடீர்னு இப்ப எத்தனை பிசினஸ் நொடிச்சு போகுது. எல்லாத்துக்குமே என்ன காரணமா இருக்குன்னா நண்பர்களே, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை தான். என்ன தன்னிட இருக்கோ அதை விட செலவு பண்ணனாக்க பேலன்ஸ் ஷீட்னு சொன்னன, வர்ற வழி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, போற வழி குறைச்சலா இருக்கணும். சேமித்து வாழ பழகினா அவன் பணக்காரனாக தான் முடியல, யாரும் வந்து தடுக்கவே முடியாதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, தன் தேவைக்கு ஏற்றார்போல் சம்பாதிப்பவன் திறமைசாலி, தன் சம்பாத்தியத்திற்கு ஏற்றார்போல் செலவு செய்பவன் புத்திசாலி. ஒன்று நீ திறமைசாலியாக இருக்கணும் இல்லை புத்திசாலியாக இருக்கணும் இல்லை ரெண்டுமா இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னாலும் ஒன்று இல்லைன்னாலும் உன்னால் பணக்காரன் ஆக முடியாது. இப்போது இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன், பணத்தை தனக்காக வேலை செய்ய வைத்தால் அவன் பணக்காரன். புரியுதா உங்களுக்கு, பணத்துக்காக நம்ம வேலை செஞ்சால் ஏழை, பணத்தை தனக்காக வேலை செய்ய வச்சா அவன் பணக்காரன். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய வழியில் இந்த பணத்தை வந்து ஏன் சம்பாதிக்கணும்னு சொன்னேன், பணத்தை வந்து நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட நம்ம சம்பாதிச்ச பணம் நமக்காக என்ன செய்யுதுங்கிறது தான் முக்கியம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வி, சூசியூர் பட்டத்தில் இருக்கேன். அடுத்து நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டில் ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நாங்கள் சும்மா தான் வீட்டில் இருந்தோம். இப்போ நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வேலையை என்னுடைய வேலையை எங்கள் வேலை ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு என்னோடய தேவைகளை நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இல்லை, இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யாருடைய உதவியும் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த உதவி நம்மளுக்கு இல்லாமல் என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி, அம்மா அப்பாவை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கேயும் போக மாட்டோம், வரமாட்டோம், வீட்டிலே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், யாரோடையும் இவ்வளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்காது. வீட்டிலே இருந்துட்டு அப்படியே இருந்துக்கிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா உலகங்களை பார்க்குற மாதிரி எல்லா இடமும் போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் எல்லாருமே. நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருப்போமோ அப்படின்னு தோணதான் செய்யும். அது நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 20-25 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எல்லோரும் இதேமாரி இங்கே நிறைய பேர் இருக்கோம். ஒரு 20 பேர் இங்கே இருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லோரும் ஒன்றாவே இருந்து ஒன்றாவே பேசி கொண்டு பழகி நாங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி ஜாலியாக போய்கிட்டிருக்கோம். என்னோடய வாழ்க்கையில வந்து இது ஒரு நல்ல திருப்பமாக இருக்குது. இந்த வேலை வந்து கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி என்னுடைய என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நானே வந்து பார்த்துக்கிற மாதிரி, யார்கிட்டையும் இது பண்ணாத அளவுக்கு என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த வேலையில் பார்த்துக்கிறேன். அதேமாதிரி இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடமும் நாங்களே போகிறோம் வரோம்.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்னா பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அபி, மன்னிச்சுக்க, தக்காய் போச்சு, ஆரம்பத்துல இருந்து வர்றேன்.
1: பாவலனாம் கவி காளிதாசன் ஒரு பார்த்திபன் கனவை வரையல்லையா?
2: ஐயோ, கர்மம் கர்மம் எல்லாம் தலைகையா சொல்றிய?
0: அது நான் சரசாசனம் போட்டுக்கிட்டு படிச்சது. விஸ்வாமித்ர

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: அவன் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறான், இவன் பணத்துக்காக வேலை செய்யறான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இப்போ 60 வயதிற்கு பிறகு இப்ப என்ன சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ உங்களால வேலையே செய்ய முடியாம, வேலையை விட்டு பிசினஸே பண்ண முடியாம பிசினஸை விட்டுட்டா, நீங்க இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு வர்ற மாதிரி சம்பாதிக்கின்ற பணத்தை தனக்கு வருமானம் வரக்கூடிய முதலீடுகளில் எவன் ஒருவன் சேமித்து கொண்டே வருகிறானோ அவன் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பணம் எவ்வளவு வருதோ அதை அப்படியே செலவு பண்ணிட்டு மீதி சேர்க்கலாம் நினைச்சா எவனாலையும் பணக்காரன் முடியாது. உனக்கு 100,000 ரூபாய் வருதுன்னா 10,000 ரூபாய சேமிப்புக்கு வச்சுட்டு பாக்கி உள்ள 90,000 ரூபா தான் நம்ம சம்பாதிச்சோம்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள எவன் செலவு செய்யறானோ அவன் மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். பிசினஸுக்கும் இதே தான் அடிப்படை கோடு. அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை நீ சம்பாதிக்கும் போதும் நீ வேலையே பார்க்க முடியாமல் போகும்போது உனக்கு எவ்வளவு இப்போது வருகிறதோ அந்த பணம் வரும்படி அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஜாப், ஜாப் பிரிங்ஸ் யூ மணி, மணி பைஸ் யூ அசட், அசட் பிரிங்ஸ் யூ வெல்த், வெல்த் பிரிங்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். படிக்கிறோம், வேலை கிடைக்குது, வேலைக்கு போகிறோம், சம்பளம் வருது. சம்பளம் வருது இல்லை, அந்த சம்பளத்தை வருமானம் தரக்கூடிய முதலீடுகளில் ஆரம்ப காலத்திலிருந்தே எவன் முதலீடு செய்து கொண்டு வருகிறானோ, எந்த பிசினஸ் பண்றவனா இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்து வர்ற பணத்தை முதலீடுல போட்டு அந்த முதலீட்டிலிருந்து வருகின்ற வருவாயாக சம்பளத்தை, வருவாயாக சம்பளம் வேலையிலேருந்து வருது, நான் சொல்ற வருவாய்ங்கிறது முதலீட்டிலேருந்து வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவான், 1 கோடி சம்பாதிச்ச உடனே 2 கோடி கடன் வாங்கும், 3 கோடிக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சுனா அந்த பிசினஸ் ஓனர்பான். கடன்களை தன்னுடைய முதலீடுகள் என்று நினைத்து கொண்டு எவன் ஒருவன் முதலீடு செய்து வியாபாரம் செய்கிறானோ ஒரு நாளும் அவன் பணக்காரன் ஆக முடியாது. ஏன் தெரியுமா, தான் சம்பாதிச்ச கொஞ்சம் முதலீட்டிலேருந்து வருவாய் வந்துச்சுன்னா அவன் பணத்துக்கு சட்டப்பைக்கு பணம் வருது. தன்னுடைய சொத்து நினைச்சிட்டு பேங்குக்காரன் கடத்துல கடன்ல வீட்டை கட்டி பிசினஸ் ஆரம்பிச்சு செஞ்சான்னா சட்டப்பையிலிருந்து பணம் போகுது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும், யார் பணக்காரன் ஆக முடியும் நீங்களே முடிவு பண்ணி. அப்போ பணம் வேணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமா, பொருளாதாரத்தை பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குற கல்வி முறை இருக்க, அந்த பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்பதை சொல்லித் தருவதே இல்லை. ஆனால் வள்ளுவர் சொல்றாரு, பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. புறநானூறு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். என்ன அர்த்தம்? ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் சம்பாதிக்கின்ற பணம் முறையான வழியில தொழில் செஞ்சு முறையான வழியில வேலை பார்த்து அந்த சம்பாதிக்கின்ற பணம் இருக்குல்ல, அதுதான் மனுஷனுக்கு மனதுல மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்குமா. தப்பான வழியில வர்ற பணம் இருக்குல்ல, அது மனிதனுக்கு நிம்மதியை கெடுத்துருமா.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: நிம்மதியும் அமைதியும் இல்லாம பணம் சம்பாரிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. ராபின் சர்மா சொல்லுவாரு, இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் தூக்கத்தையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு புரியும். அப்ப தப்பான வழியில வர்ற பணம், முறையான வழியில வர்ற பணம் அமைதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை வள்ளுவர் எப்படி சொல்றாரு, அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையான வழியில பிசினஸ் பண்ணி உழைச்சு சம்பாதிக்கிற பணம் இருக்க, அது வந்து அறத்தை கொடுக்குமா, பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டுமா, மனுஷனுக்கு மனசுல அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமா. தப்பான வழியில வர்ற பணம் அது கொடுக்காது. அப்ப பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சி எங்க இருந்து வரும், முறையான வழியில வர்ற பணத்துல தான் மகிழ்ச்சி வரும். வள்ளுவர் அதோட நிறுத்தல, ஏன் பணம் சம்பாதிக்கணும் இன்னொன்று சொல்றாரு பாருங்க, வியந்து போவீர்கள். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைனா எள்ளி நகையாடுவான், பணம் இருந்துச்சுன்னா அவனை எல்லாரும் தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடுவான். அதை மட்டும் சொல்லல, இன்னும் சொல்றாரு பாருங்க, பொருள் இல்லாரை பொருள் ஆக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ன்றது. ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட பணம் வந்துச்சுன்னா அவனை பெரிய ஆளாக்கிருமா. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வள்ளுவர் சொல்றதாங்க முக்கியம், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைன்ற. பணத்தை பண்ணுடா, பணத்தை சம்பாதிடா, அதை முறையான வழியில சம்பாதிடா, உன்னுடைய எதிரியினுடைய திமிரை அடக்குவதற்கு அதை விட சிறப்பான ஆயுதம் வேற ஒண்ணுமே இல்லைன்ற சொல்றது வள்ளுவருங்க. திருவள்ளுவர் சொல்வாரு பணத்தை சொல்ல, இப்படி நீங்க நம்ப முடியுமா, திருவள்ளுவர் வந்து பணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொன்னு சொல்றாரு, தப்பா பணம் சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அதை பத்தி என்ன சொல்றாரு ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை சொல்லிட்டு அடுத்து இதை சொல்றேன். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய பெண் படிக்கின்ற பிள்ளையினுடைய தலைமை ஆசிரியைக்கு, அவரு அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும் போது ஒரு கடிதம் எழுதினார், அது உலக புகழ்பெற்ற கடிதம். அதுல ஒரு லைன் எழுதியிருப்பாரு, என்ன எழுதியிருப்பாரு தெரியுமா, உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள், அப்போதான நாடு உருப்படும்பர். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொல்றார். அப்போ இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா, ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைங்கிறார் வள்ளுவர். பணத்தை சம்பாதிக்க சொன்ன வள்ளுவரே சொல்றாரு, பெற்ற தாய் பசியோட இருந்தா கூட தப்பான வழியில பணம் சம்பாதிக்காது. நான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் பத்தி முதல்ல சொன்னேன் இல்லையா, அதனால தான் சொல்றான். அந்த சிலையில எனக்கு தெரியும் அதுல உள்ள குறைங்கிறாள், நமக்கு தெரியும் நம்ம செய்யற. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், யோசித்து பாருங்க. அப்போ இந்த மாதிரி பணத்தை செய்யணும், அதை முறையான வழியில செய்யணும், தவறான வழியில செய்யக்கூடாது. தவறான வழியில செஞ்சா அழக்கொண்ட செல்வம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நெய்னா முகமது. எனக்கு வயசு இப்போ 85. நான் கடை வச்சு ஸ்டால் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். நம்ம காலமாக அந்த மெயின் ஷாப்லேயே தெரியா ஷாப்பு ஒரு அப்போ விருத்தி எல்லாம் வச்சு இப்போ தான் எல்லாம் விருத்தி ஆகி போச்சு. எல்லாம் செடி இஞ்சி விளையும் உற்பத்தி இஞ்சி மல்லிகைப்பூ செடி இஞ்சி இருந்தால் எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது. இப்போ அது வந்து அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போக இங்கே வியாபாரி புரோக்கர் இருக்கா வாங்கி கொடுக்குறது. இப்போ அதான் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தீவுக்குள்ளேயே மல்லிகைப்பூ செடி. அப்போ வந்து பஸ்ஸில் வந்து ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, பாமனுக்கும் ராமேஸ்வரம் ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருந்தா அதில் தான் இந்த பஸ்ஸு இந்த இதெல்லாம் கொண்டு வந்து விட்டு பாமன் டு ராமேஸ்வரத்தையும் போட்டு ஓடும். ரோடெலாம் கிடையாது, சும்மா சில இடத்துல கல்லூரியில் போட்டு ரோடு இருந்துச்சு. அதில் வந்து மணல் இருந்துச்சு, அதை அக்கா மறுத்துக்கிட்டால அந்த மணலத்தை இப்போ அந்த பாலம் கட்டின பூரா அந்த மணலை பூரா கொண்டு சேர்த்தது. சேர்த்து அப்புறம் அதிலே போட்டு ஓடுனது பெரிய மணல் மேடு. அந்த மணல் பூராது இப்போ பாம்பன் பாலத்துக்கு இது கொண்டு போகல, அங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க. இல்லை சரியான உயரம் கிட்டதான் இந்த இடத்துல அந்த தென்னமரத்தோட உயரமான மணல் மேடு அதை காலி பண்ணிட்டு இப்போ அந்த ரோடு போட்டு இப்போ சமதலே ஆக்கி வச்சிருக்கா. அப்போலாம் வீடு சும்மா சொப்பை அதான் சொல்லுவோம். கூரை வீடு தான் எல்லாமே. இந்த ஒரு சட்டம் வாங்கணும், கம்பு சட்டம் ஒன்று கம்பு முருகன் கம்பு இல்லைன்னா இந்த இது பணம் சட்டம் தென்னஞ்சட்டத்தை ஒண்டி தான் வீடு கட்டுறது. இப்போ எல்லாம் சென்ட்ரிங்க அது இதுன்னு இப்போ இதாக போச்சுல. குதிரை வண்டி இருந்துச்சு இங்கே நிறையா குதிரை ஒன்று விளையாட்டில் நிறையா குதிரை வண்டிச்சு. குதிரை வண்டி ஜாஸ்தி ராமேஸ்வரத்துலேயே 100-200 குதிரை வண்டி தான் அங்கே அவங்களுக்கு யாத்திரை பூரா குதிரை தான் வண்டி. வேலை செஞ்சிருந்து கோயிலுக்கு கொண்டு விடுவாங்க, அதே வஞ்சி குதிரை வண்டி வரும் பவனுக்கு போவாங்க. இப்போ அந்த குதிரை வண்டியெலாம் வஞ்சி போச்சு. இந்த பஸ் வந்து பின்னாடி எல்லாம் போயிடுச்சு. ஆட்டோ வந்துருச்சு பத்தாவுக்கு. எங்கள் கல்யாணம் காட்சி முடிஞ்சா எங்கள் முஸ்லீம் திருவிழா அப்போ வந்து எங்கள் ஆளுக்கு பெரிய ஆளுக்கு இருந்தா இந்த கிட்டிக்கும் படிப்பா இந்த சிலம்பு விளையாட்டு விளையாடுறது. இப்போ அதெல்லாம் அந்த ஆளுக்கெல்லாம் இறந்து ஒரு பெரும் கூட்டமே வரும். கல்யாணத்துலேருந்து சிலம்பு விளையாடுறது மெயின் பஜார்லேயே வந்து விளையாடுவா. அதுக்கு ஒரு ஆள் பாட்டு வசதி பாட்டு படிப்பார் மணி அடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் இப்போ அந்த ஆளுக்கெல்லாம் போச்சு. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப நன்றி.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
0: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்ட்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜான் ஹோரே.
1: சரி, அடுத்ததா இன்னைக்கான விளையாட்டு தகவலை சொல்லிருங்க.
2: ஓகேக்கா. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா, இப்போ ஓடி தான் முடிஞ்சு. அதுக்குள்ள T20 ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு, அதாவது நேற்று தான் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குக்கா. இதில் டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா, நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி நாங்கள் இதில் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் 19.1 ஓவருக்கு 171 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. சேஸ் பண்ண வந்த இந்தியா 14.4 ஓவர்லேயே 172, அதுக்கப்புறம் 2 விக்கெட் விட்டு ஜெயிச்சிட்டாங்கக்கா.
1: சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, மெமரி கேம் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் 1னா எப்படி, நாங்கள் வந்து ஒரு 5 வார்த்தை இல்லைனா 6 வார்த்தை சொல்லுவோம், அதை நீங்கள் அப்படியே திரும்ப சொல்வீங்க, அதான் நம்ம வந்துட்டு அப்படி தான் விளையாண்டுருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்ட் 2 விளையாட போகிறோம். அதாவது இப்போ ஒரு தலைப்பு சொல்லுவோம், அதாவது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நிறங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுவோம். அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து நான் சொன்னதையும் சேர்த்து இன்னொரு பழத்தையும் சேர்த்து சொல்லணும். சரி, இப்போ நீங்களும் நாங்களும் விளையாண்டு காண்போமா, ஃப்ரூட்ஸ் நேம் வச்சு.
2: ஓகேக்கா.
1: ஆப்பிள்,
2: ஆரஞ்ச்.
1: ஆப்பிள், ஆரஞ்ச், பைனாப்பிள்.
2: ஆப்பிள், ஆரஞ்ச், பைனாப்பிள், கிரேப்ஸ்.
1: ஆப்பிள், ஆரஞ்ச், பைனாப்பிள், கிரேப்ஸ், பனானா.
2: ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ்.
1: இல்லையே, நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. ஆப்பிள், ஆரஞ்ச், பைனாப்பிள், கிரேப்ஸ், பனானா. சரி, ஓகே. இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம கேம் விளையாட போகிறோம். அடுத்ததா வந்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியும்க்கா, பருத்தி தினம்.
1: ஆமாம், இன்னைக்கு வந்து உலக பருத்தி தினம். உலகளவில் கோடிக்கணக்கான விவசாயிகள் அப்புறம் தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து பருத்தி சாகுபடியும் உற்பத்தியும் தான் ரொம்ப முக்கியமான ஆதாரமாக இருக்குது. சர்வதேச வர்த்தகம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், அப்புறம் ஏழ்மை ஒழிப்பு, இதில் வந்து பருத்தி துறை வந்து முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. பருத்தியை வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாமல் நிலையான முறையில் உற்பத்தி செய்கிறது, விவசாயிகளுக்கு வந்து நியாயமான வாய்ப்புகளையுமே வழங்குறதையும் ஊக்குவிக்கிறது. சரி, வர்த்தகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி வேறொருத்தவங்கள்ட்ட விற்கிறது.
1: ஆமாம், மொத்தமாக வந்துட்டு அந்த பொருளை வாங்கி நம்ம வந்து தனித்தனியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்போம்ல, அதான் வர்த்தகம். அதாவது லாப நோக்கத்தோடு விற்கிறது தான் வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
2: நான் வந்துட்டு ரகசிய கோழி, இதை உதய சங்கர் தான்க்கா எழுதுனாங்க.
1: சரி, இதை வந்து நம்ம அடுத்தடுத்த பகுதியில் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் தங்கம்மா, வயசு 60, சின்ன பழம். 15 வயசுல கடலுக்கு போய் இன்னமும் நாங்கள் கடலுக்கு தான் போகிறோம். அன்னைக்கு கூட கடலுக்கு தான் போயிட்டு வந்தோம், இன்னமும் கடலுக்கு தான் போவோம். அதோட நாங்கள் போய் கடலுக்கு போனோம். நானும் என் கணவரும் கடலுக்கு போவோம். கல்யாணம் மூத்தாப்பிள்ளையே போய் இந்த பாசி பாட்டை எல்லாம் அள்ளுவோம். அள்ளி அதோட ஒரு பயிரை உண்டாகணும். அதோட உண்டாகி அதை பிரித்து ஒரு கையில் கொடுத்து விட்டு நீங்கள் எங்களை எனக்கு பார்க்க ஆள்ளிங்கிட்டு அதில் நண்டு குஞ்சுமா வளர்த்தோம். வளர்த்து 2 பேரும் கடலுக்கு போவோம். போய் பாசி அள்ளுவோம். அங்கே போய் முனையில் அள்ளிட்டு வந்து முனையில் காயை போட்டு இங்கே வந்து காயை போட்டு நாங்கள் சிரமப்படாதது எங்களுக்கு தெரியும் கஷ்டம். நாங்கள் ரெண்டாவது பையே ஒன்று பிறந்து இறந்துட்டான். 3வது பையலுக்கு தான் நம்ம கெருப்பமாக கடலுக்கு போனேன். கடலுக்கு போயிட்டு இருக்கையில் என் ஆத்தனா மாதிரி என் படத்தை வந்துக்கிட்டு இருந்தாலும் நான் ஆற்றுல நீஞ்சி போய்கிட்டு இருக்கையில் ஒரு ஆற்றுல நீஞ்சி போயிட்டு இருக்கையில் நான் திரும்பி சொல்லிட்டு தான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் வராதியே, நீங்கள் 2 பேரும் நீஞ்ச முடியாது அப்படின்னு. நான் என்ன அதோட நான் நீஞ்சி அந்த இதுக்கு போன உடனே என் 2 பேரும் தண்ணியை குடிச்சிட்டாலும், 3 பேர் அதோட திரும்பி வந்து காப்பாற்ற என்னையை கட்டி பிடிச்சிட்டாலும், கட்டி பிடிக்க நான் கீழே ஓட்டி முண்டிச்சு தட்டி விட்டுட்டு அங்கே நின்ற புள்ளியில் போய் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே உள்ள நான் அந்த அதோடு நாங்கள் பாசிதான் எடுத்துகிட்டு வந்து அந்த புள்ளியில் காப்பாற்றி கரை சேர்த்து எடுத்து வந்து இந்த கதை வந்து ஏகாலத்தில் உள்ள கதை. நாங்கள் வந்து வரவும் நான் குழந்தை பிறந்துருச்சு எனக்கு அந்த பையன் வந்து நைட்டுலயே நிற மாசோட போயிருக்கேன் எனக்கு தெரியல. அதோட போயிட்டு வந்து குழந்தை பத்தாச்சு, குழந்தை பத்திருக்கேன். அதோட போய் இது வேணும் சாமிகளுக்கெல்லாம் போய் தேங்காய் பழம் தீவில் போய் தேங்காய் பழம் உடச்சு குடிச்சிட்டு வளர்ந்து வாலி மேக்கணும். பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தோம். இப்பவும் கடலுக்கு உழைய ஊச்சிட்டு போனா

ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம்.

0: பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம், ஆர்காலிருந்து என் சேஷாஜலம் பேசுகிறேன்.
4: நல்லா இருக்கீங்க?
5: நீங்க இவ்வளவு சௌக்கியமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோண்ணா. நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க?
5: நானும் நன்றாக இருக்கின்றேன்.
4: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் சொல்லுங்க பாப்போம்ண்ணா.
5: பழம் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு அர்த்தம்.
4: ஓகே, நான் இப்ப வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் நேமே வச்சுப்போமாண்ணா?
5: தாராளமாக.
4: ஓகேண்ணா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா?
5: சொல்றேன் மேடம். கொய்யா.
4: கொய்யா ஆப்பிள்.
5: கொய்யா ஆப்பிள் சாத்துக்குடி.
4: கொய்யா ஆப்பிள் சாத்துக்குடி பனானா.
5: கொய்யா ஆப்பிள் சாத்துக்குடி பனானா. ஹலோ.
4: ஹலோ அண்ணா, அடுத்து நீங்க வந்து இன்னொரு பழத்தை சேர்த்து தானா சொல்லணும்?
5: வாழைப்பழம்.
4: இப்பதானே நான் வாழைப்பழம் சொன்னேன்.
5: இன்னொரு
4: பழம் சொல்லணும்னா?
5: சரி சரி சொல்றேன் மேடம். மாதுளம். மாதுளம் பழம்.
4: கொய்யா ஆப்பிள் சாத்துக்குடி பனானா மாதுளம் பழம்.
5: ஆமா மேடம்.
4: ஓகேண்ணா, அடுத்து நீங்க தானே சொல்லணும்.
5: நான் சொன்னங்களா?
4: ஆமாண்ணா.
5: கொய்யா பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, பனானா, மாதுளம்,
4: சரி
5: ஓகேண்ணா. தர்பூசணி. தர்பூசணி.
4: கொய்யா ஆப்பிள் பனானா சாத்துக்குடி மாதுளம் பழம் தர்பூசணி.
5: ஆமா மேடம்.
4: அப்புறம் பப்பாயா. ஓகேண்ணா, இதோட போதும்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
5: மீண்டும் சொல்லுவது, எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக புதிய பாடலாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓகேண்ணா, எங்களோட நிகழ்ச்சியில முத காலரா கலந்துகிட்டதுக்கு நன்றிண்ணா.
5: நன்றி நன்றி மேடம்.
4: கேம் புரியாதவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஜான்கோர், இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா?
6: புரிஞ்சிருச்சுக்கா.
4: இப்படிதான் இன்னைக்கு வந்து நம்ம கேம் விளையாடுறோம். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமா. இது வந்து மெசேஜ் மூலியமாக பண்ண முடியாது, அதனால நீங்கள் கால் பண்ணி தான் இதில் வந்து கலந்துக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த ரகசிய கோழி புக்கை வாசிச்சிடுறீங்களா?
6: ஓகேக்கா. முயலார் என்ன சொன்னார், புலியார் என்ன சொன்னார், மயிலார் என்ன சொன்னார், பறப்பது யானையா, மர்ம விலங்கு, துப்பறியும் நிருபுணர், அனைவரும் அந்த வேலைக்கு கிளம்பினர். அந்த செய்தியை எல்லோரிடமும் பரப்புவது காக்கைகள் தான். எல்லோரிடமும் விட வௌவால் ரொம்ப அதிகம் கவலைப்பட்டது. பறவையாகவும் பாலூட்டியாகவும் நானே ராஜா நானே மந்திரி என்று இருக்கிற தன்னுடைய ராஜ்யத்துக்கு பதிவு வந்து கிடைத்தபொழுது அது ரொம்ப கவலைப்பட்டது. ஜூஜு யானை குட்டி வவ்வால் இனத்தில் சேர்ந்து விட்டால் அப்புறம் ஜூஜு தான் ராஜா, நான் தான் மந்திரி இருக்கணும் என்று கவலைப்பட்டது. வவ்வலார் இந்த கவலையோடு ஒரு நாள் இரவில் பறந்து சென்று கொண்டிருந்தார்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: அக்கா நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
7: நான் பாமன்ல இருந்து கார்த்தி பேசுறேன்.
4: நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன்.
4: ஸ்கூலுக்குலாம் போனீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா?
7: வெண்டைக்காய், கேரட், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பீன்ஸ், லெமன்.
4: கேரட், தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், பீன்ஸ், லெமன், பீட்ரூட்.
7: கேரட், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பீன்ஸ், லெமன், பீட்ரூட், முருங்கைக்காய்.
4: கேரட், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பீன்ஸ், லெமன், பீட்ரூட், முருங்கைக்காய், பீக்கங்காய்.
7: கேரட், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பீன்ஸ், லெமன், பீட்ரூட்.
4: பீட்ரூட்க்கு அப்புறம்
7: பீக்கங்காயா?
4: ஆமா, முருங்கைக்காய், பீக்கங்காய் வரும். சரி போதும், உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்க. நீங்களுமே கலந்துக்கணும் 9-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, நீங்கள் துரியன் பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
6: கேள்விப்பட்டிருக்கேங்கக்கா.
4: சரி, அது எப்படி இருக்கும்?
6: அதாவது சின்ன சைஸ் நம்மளுடைய அந்த ஜாக் ஃப்ரூட், அதாவது நான் அந்த ஜாக் பலாப்பழம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான்க்கா இருக்கும். இது உள்ள வந்துட்டு அந்த பழத்தை விட விதை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
4: ஆமாம், அப்படி தான் இருக்கும். இது வந்து பழத்தை விட அந்த விதை வந்து பெருசாக இருக்கும். நிறைய ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையுமே கொண்டுள்ள ஒரு தனித்துவமான பழம் தான். துரியன் பழத்தில் ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கிறனால பெண்களோட பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால உடம்பில் உள்ள நச்சுக்களை வந்து நடுநிலையாக்கி புற்றுநோய் செல்கள் வளர்றதை தடுக்குது. இதில் இரும்பு சத்து அப்புறம் வந்து ஃபோலேட் அதிக அளவில் இருக்கிறனால இரத்த சோகையை போக்கி புதிய இரத்த அணுக்கள் உருவாகவுமே உதவுது. இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் கொழுப்போட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹார்ட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் உதவுது. வைட்டமின் சி அப்புறம் பல்வேறு தாதுக்கள் நிறைய இருக்கிறனால உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. இதில் கால்சியம் அப்புறம் பொட்டாசியம் இருக்கிறனால பற்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் உதவுது. துரியன் பழத்தில் அதிக அளவில் இயற்கை சர்க்கரை அப்புறம் கார்போஹைட்ரேட் இருக்குது. இதனால நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட்டா இரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகமாக கூட ஆக்கலாம். அப்புறம் இதில் கலோரிகள் அப்புறம் கொழுப்பு சத்தும் அதிகம். அதனால் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க வந்து இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகளை தருதோ அதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப பின்விளைவுகளுமே இருக்குது. இதோட வெளிப்புற தோல் ரொம்பவே கடினமானதாகவும் கூர்மையான முள்ளால் மூடப்பட்டும் இருக்குமா, அதாவது குட்டி பலாப்பழம் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பச்சை கலந்த பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். சரி, துரியன் பழம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு நீங்க சொல்லிருங்க.
6: இன்னைக்கு வந்துட்டு மெமரி கேம் பார்ட் 2 தான்க்கா விளாட்றோம்.
4: அதாவது வந்துட்டு எப்படின்னா, இப்போ நான் ஒரு பழம் பேர் சொன்னேன்னா அந்த பழத்தோடு இன்னொரு பழத்தை சேர்த்து நீங்கள் சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பழத்தோடு இன்னொரு பழத்தை சேர்த்து நான் சொல்லணும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் யார் ஒரு பழத்தை மறக்கிறாங்களோ இல்லைனா விட்டுட்டு சொல்லிட்டாங்களோ அவங்க தான் இந்த கேமில் அவுட்டு. சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:34 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நாஜான் ஹோரே.
2: சரி, நீங்க என்ன புக் வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: நான் வந்துட்டு ரகசிய கோழி, இதை எழுதுனாங்க உதயசங்கர்கா.
2: சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? ஓகேண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
4: நல்லா இருக்கேன்.
2: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா? சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம்,
4: தக்காளி சாதம்,
2: சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், புளியோதரை,
4: பத்தாம் சாதம்,
2: என்னதுனா

0: பத்துக்குழம்பு சாதம்,
1: சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை சாதம், பத்துக்குழம்பு சாதம், அதுக்கப்புறம் பிரியாணி.
0: சாம்பார் சாதம், ரசம் சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், புளியோதரை சாதம், அப்புறம் வத்தக்குழம்பு சாதம், பிரியாணி சாதம், பிரியாணி சாதம், பிரியாணிக்கு அப்புறம் இறால் பிரியாணி.
1: சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், புளியோதரை சாதம், வத்தக்குழம்பு சாதம், பிரியாணி சாதம்,
0: இறால் பிரியாணி.
1: ஓகே, நான் அவுட் ஆயிட்டேன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லிருங்கண்ணா.
0: எனக்கு வந்து பூவே உனக்கா பாட்டு போட முடியுமா?
1: என்ன பாட்டுன்னா?
0: பூவே உனக்காக, விஜய் படத்துல வந்து பூவே உனக்காக.
1: ஓகே நா, நன்றி நா,
0: நன்றி. இதெல்லாம் காக்க முடிய படத்துல போட்டுருங்க.
1: நம்ம மீரானி உசுஃபனா வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரி, அடுத்ததா வந்துட்டு நீங்க அந்த புக்கை வாசிச்சிட்டீங்களா?
2: ஓகேக்கா. காட்டின் பகுதியில் பெரிய பெரிய மரங்கள் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன மரங்கள் தான். ஜூஜு குட்டி தும்பிக்கையை தூக்கினால் அவ்வளவு உயரம்தான். நிறைய விதமான பறவைகள், வானவெளியின் அத்தனை நிறங்களும் அங்கு பறவையாக தெரிந்தன. ஒரே கீச் கீச் சத்தம்தான். ஜூஜு அப்படி ரொம்ப தூக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த அழுகை குரல் கேட்டது. யார் அழுவது என்று திரும்பி திரும்பி பார்த்தது ஜூஜு. சுற்றி முற்றி பார்த்ததில் யாரும் தெரியவில்லை. அதன் கால் கீழ் பார்த்தால் ஒரு தூதுவளை செடி முள்ளில் ஒரு சின்னஞ்சிறு பறவை சிக்கி கொண்டு இருந்தது. சிறுசுனா சிறுசு, அவ்வளவு சிறுசு. குட்டியாண்டு அந்த பறவை குஞ்சினால் அசைய கூட முடியவில்லை. ஜூஜு அதை பார்த்து பாவமாக இருந்தது. மெல்ல தன்னுடைய தும்பிக்கையினால் பக்குவமாக அதை இறக்கியது. அதில் திரும்பவும் குதிக்க பார்த்தது. அது ஜூஜு இப்படி வரக்கூடாது என்று தலையை ஆட்டியது. பறவை குஞ்சு ஜூஜுவுக்கு நன்றி நன்றி என்று கீச்சிட்டது. அப்போது வானிலிருந்து தங்க நிறத்தில் ஒரு பெரும்பறவை அந்த செடியின் மீது உட்கார்ந்தது. ஜூஜு பிறந்தபோது பார்த்த அதே பறவை. அந்த பறவையின் அழகில் ஒரு அசைந்து போய் நின்று ஜூஜு அதை அழகாக பார்த்து கொண்டிருந்தது. குட்டி குஞ்சு அந்த பொன் வண்ண பறவையிடம் நடந்ததை சொன்னது. இதுதான் என்னை காப்பாற்றியது என்று அப்போது நன்றியோடு பார்த்தது.
1: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு ஸ்கூல்லலாம் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு லேப்னு ஒன்று இருக்கும். கம்ப்யூட்டர் லேப், கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப்னு லேப்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ், அப்புறம் டியூப்ஸு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு தான் ஞாபகம் வரும். இது எல்லாமே லெசன்ஸை நடைமுறையில் புரிஞ்சுக்கிற உதவி பண்ணும். அதே நேரத்தில் வந்து இது வந்து விளையாடுற இடமும் இல்லை. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸு பொருளையுமே சரியான முறையில் பயன்படுத்தணும். லேபில் இருக்கிற சில கெமிக்கல்ஸை வந்து எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாமல் ஆர்வத்தில் வந்து எடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் அதை தொடுறது வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்குறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லேபில் ஓடுறது, தள்ளுறது, பொருட்களை வந்து விளையாட்டாக யூஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பொருட்களை வந்து கீழே விழுறதுக்கோ ஒருத்தருக்கு காயம் ஏற்படுறதுக்கோ ரீசன் ஆகலாம். இதை தாண்டி லேபில் இருக்கிற கெமிக்கல், அப்புறம் லிக்யூடு இல்லைனா எக்யூப்மெண்ட் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா தனியாக வந்து முயற்சி பண்ணாமல் டீச்சர்ஸ்கிட்ட கேட்கணும். தெரியாமல் பொருளை வந்து மோந்து பார்க்கவோ வாயில் வைக்கவோ கூடாது. அதே மாதிரி லேப்லலாம் ஒர்க்லாம் முடித்தோன்னே கைகளையுமே நல்லா கழுவிடணும். லேப் என்ன அவ்வளோ பெருசா, இது என்ன ஆக போகுது அப்படின்னுமே நினைக்கக்கூடாது. எதாக இருந்தாலுமே பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எது பண்ணாலுமே அதுலேயுமே நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்?
2: இன்றைக்கி வந்துட்டு மெமரி கேம் பார்ட் 2 தான்க்கா விளாட்றோம்.
1: ஆமாம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் நேம்னா நான் ஒரு ஃப்ரூட் சொல்லுவேன், அந்த ஃப்ரூட்டையும் சேர்த்து அடுத்த ஃப்ரூட் நீங்கள் சொல்லணும். அதாவது ஆப்பிள் அப்படின்னா நீங்கள் திரும்ப ஆப்பிள் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லணும். திரும்பனா ஆப்பிள் ஆரஞ்ச் பைன் ஆப்பிள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகணும். லாஸ்ட்டில் யார் பேரை மறக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட அவுட்டு. தப்பாக சொன்னாலும் அவுட்டு தான். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள்

ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ்.

0: டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜான் ஹோரே.
1: சரி, அடுத்ததான் நீங்களும் ரகசிய கோழின்னு ஒரு புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்கல்ல?
2: ம், ஓகேக்கா. ஜூஜூ அந்த இறகை வாங்கும்போது திடீரென்று அதுக்கும் இறகுகள் முளைத்தன. அதோடைய பழைய நாள் ஆசை இப்போது நிறைவேறிவிட்டது என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விளையாடியது.
1: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். ரகசிய கோழி, இதை எழுதினவங்க வந்து உதய சங்கர். சரி, அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். எபிஜெனட்டிக்ஸ், இதை தமிழில் மேல் மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிஜெனட்டிக்ஸ்னால் பொதுவாக நம்மளோட உடம்போட பண்புகள் டிஎன்ஏ வரிசை மூலமாக தீர்மானிக்கப்படுது. ஆனால் டிஎன்ஏ வரிசையில் எந்த மாற்றமும் செய்யாமல் நம்மளோட வாழ்க்கை முறை அப்புறம் சுற்றுச்சூழல் மூலமாக மரபணுக்களோட செயல்பாட்டை எப்படி மாற்றி அமைக்க முடியும், இதை பற்றி படிக்கிற அதிநவீன உயிரியல் பிரிவு தான் எபிஜெனிட்டிக்ஸ். நாம் சாப்பிட்ற சாப்பாடு, மன அழுத்தம், தூக்கம், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்மளோட மரபணுக்கள் எவ்வாறு பாதிக்குது, அப்புறம் அது அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுதுன்னு இந்த துறை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதோட சிலபஸ் என்னதுன்னா எபிஜெனிட்டிக் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது டிஎன்ஏ மெத்திலேற்றம், ஹில்டோன் மாற்றம், அப்புறம் குரோமடின் கட்டமைப்பு பற்றின அடிப்படை கொள்கைகள், அப்புறம் எபிஜெனிட்டிக்ஸ் ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுற அதிநவீன தொழில்நுட்பங்கள், அப்புறம் கணினி சார்ந்த கருவிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறது, புற்றுநோய், நீரிழிவு நோய், முதுமை, அப்புறம் மனநல கோளாறுகளில் எபிஜெனிட்டிக்ஸோட தாக்கம், அப்புறம் அதுக்கான மருந்து கண்டுபிடிப்புகள். இந்த கோர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னா லைஃப் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஜெனிடிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மருந்து ஆராய்ச்சி, அதாவது புதிய மருந்துகள், அப்புறம் புற்றுநோய் சிகிச்சைகளை கண்டறிகிற நிறுவனங்கள், மரபணு மாற்றங்களை கண்டறிகிற ஆய்வகங்கள், பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர், அப்புறம் பேராசிரியர் பணின்னு நிறைய இருக்குது. எபிஜெனிட்டிக்ஸ் கொஞ்சம் பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இதை படித்தாலுமே நல்லா வேல்யூமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம்?
2: மெமரி கேம் பார்ட் 2க்கா.
1: எப்படி விளையாடுவோம்?
2: அதாவது நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அடுத்து ஒன்று சொல்லணும், நீங்கள் சொன்னதை நான் சொன்னதை சேர்த்து அடுத்து நான் சொல்லணும், இந்த மாதிரிலாம்.
1: சரி, ஓகே. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கேம் விளையாண்டுட்ருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். நம்ம ஜான்கோரேப் தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
2: பாய் பாய்க்கா.
1: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை எஃப்எம் 90.4.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜாபீர்.
4: நம்ம ஜாபீர் தம்பியும் 6 to 7 பேசுறதுக்காண்டி வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
5: இன்னைக்கு நம்ம வந்து மெமரி கேம்.
4: சரி, எப்படி விளையாடணும்?
5: ஆ, எனக்கு தெரியும்க்கா எப்படி விளையாடணும்னு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் வச்சுருக்கீங்க, அதாவது ஃப்ரூட்ஸு, விலங்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வச்சுருக்கீங்க, காய்கறி இந்த மாதிரி. அதில் நான் வந்து ஒரு சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பழங்கள் அப்படின்னா மாம்பழம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் மாம்பழம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பழத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் நீங்கள் சொன்னது அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச பழத்தை ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வரிசை வரிசையாக சொல்லிட்டு போகிறதுனால அது நமக்கு வந்து மெமரியில் நல்லா போய் பதிஞ்சுக்கிறோம்ல. அந்த மாதிரி நம்ம மெமரி டெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு கேம் தான் இந்த ஒரு மெமரி கேம்.
4: இப்போ நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
5: 7094439999
4: அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை நீங்க சொல்லலாம். சாரி, மெசேஜ் பண்ண முடியாது, இந்த கேம் வந்து கால் பண்ணி மட்டும்தான் விளையாட முடியும்.
5: அப்புறமா என்னோட கதையமாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மாய கண்ணாடி உதயசங்கரவங்களால் இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பங்க தான் இதையுமே படிச்சிருக்காங்க. இது வந்து புக்கோட 4வது கதையான பிரம்படி வைத்தியம். இந்த கதையுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எல்லாரும் கேளுங்க. பிரம்பூர் நாட்டு பிரம்பு ராஜா ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய நாட்டில் மக்கள் பயந்து நடுங்கி வாழ்ந்தார்கள். ஏன் தெரியுமா? யார் என்ன தப்பு செய்தாலும் அவர்களுக்கு பிரம்படி தான், அதுவும் 50-100 அதற்கு குறைந்து கிடையாது. அரசு அலுவலக அதிகாரிகள், காவல்துறை காவலர்கள், நீதிபதிகள், அரண்மனை அதிகாரிகள் என்று எல்லோரும் கையில் பிரம்புடனே அலைந்தார்கள். முதலில் தப்பு செய்தால் மட்டும் பிரம்படி என்று பிரம்புராஜா சட்டம் போட்டிருந்தார். அப்புறம் இது அது கொஞ்சம் கொஞ்சம் சமமாக மாறிவிட்டது. பிரம்பு வைத்திருப்பவருக்கு பிடிக்கவில்லை என்றால் போதும், உடனே பிரம்படி கொடுக்கலாம் என்கிற மாதிரி மாறிவிட்டது. பிரம்புக்கான பிரம்பு காடு ஒன்று அந்த நாட்டில் வளர்க்கப்பட்டது. அதாவது அந்த பிரம்புக்காக, அந்த பிரம்பு கம்புக்காக அந்த ஒரு பிரம்பு காடே அந்த நாட்டில் வளர்க்கப்பட்டுச்சான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு நாடு அப்படின்றத பார்த்துக்கணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான பேர் இருக்கிற ஒரு கேம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து இத்தாலியாவில் ஃப்ளோரன்ஸ் அந்த நகரத்தில் 16ஆம் நூற்றாண்டில் இருந்து விளையாடப்பட்டு வர்ற உலகத்தோட ரொம்ப கொடூரமான அப்புறம் ஆபத்தான விளையாட்டு தான். இந்த கேமோட பேரையும் இப்போ நான் சொல்லிடுறேன், கால்சியோ ஸ்டோரிக்கோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: கால்சியோ ஸ்டோரிக்கோ
4: நானே கேள்விப்பட்டதில்லை, இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். இது வந்து ஃபுட்பால், அதுக்கப்புறம் ரக்பி, மல்யுத்தம், அப்புறம் குத்துச்சண்டை இதெல்லாம் கலந்து தான் விளையாடுறாங்க. இது வந்து இராணுவ பயிற்சி விளையாட்டான ஹார்பாஸ்டம் அதில் இருந்து உருவானது. வரலாற்றில் ரொம்பவும் பிரபலமான போட்டி தான். இப்போது வருஷம் வருஷம் ஜூன் மாதத்தில் இது வந்து அந்த நகரத்தில் நடக்குதான். இந்த கேமை எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தோன்னா, பந்த கையாலேயோ அப்புறம் கால்களாலேயோ பிடிச்சு கொண்டு போய் ஆப்போசிட் டீமோட எல்லையில் போடணும். ஆனால் பந்த நகர்த்துறதை விட ஆப்போசிட் பிளேயரை அடித்து வீழ்த்துறது தான் இந்த கேமில் வந்து முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்குது. கிரவுண்டில் ஒரு முதன்மை நடுவர், 6 லைன்மேன்கள், அப்புறம் ஒரு நடுவர் குழுவினர், இவங்கெல்லாம் வந்து ஆட்டத்தை கண்காணிப்பாங்க. இதில் வந்து குத்துச்சண்டை, மல்யுத்தம், கழுத்தை நெரிக்கிறது, அப்புறம் வந்து முட்டி மோதுறது, இதெல்லாம் வந்து இதில் அலோடம். ஆனால் அதாவது இந்த மாதிரியும் இதை வந்து விளையாடுறாங்க. அப்புறம் வந்து பிளேயர்ஸோட சேஃப்டிக்காக முகத்தில் இல்லைனா வந்து தலையிலலாம் உதைக்கக்கூடாது. அப்புறம் வந்து பின்னாடி இருந்து தாக்குறது, ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒருத்தங்களை டார்கெட் பண்ணுறது, இதெல்லாம் இதில் வந்து அலோடும் இல்லை. பிரேக்கே இல்லாமல் 50 நிமிடங்கள் வந்து தொடர்ச்சியாக விளையாடுவாங்க. ஒரு டீமில் வந்துட்டு 27 பிளேயர்ஸ், மொத்தமாக கிரவுண்டில் 54 பிளேயர்ஸ் ஆடுவாங்க. இதில் மாற்று வீரர்களும் இல்லை. அதாவது ஒரு பிளேயர் வந்து பலமாக அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் ஆடுறது அலோடு இல்லை.
5: சப்ஸ்டிட்யூட் பிளேயர்,
4: சப்ஸ்டிட்யூட், அது வந்து அலோடு இல்லை. கொஞ்சம் டஃப்பான கேம்மாக தான் இருக்கும் போல இதுவும். சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரியில் இருந்து சந்திரசேகர்.
4: நல்லா இருக்கீங்களாண்ணா?
6: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி பா இருக்கீங்க?
4: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம்ண்ணா.
6: எப்படி பா இருக்கு இன்னைக்கு கிளைமேட் நம்ம ஊர்ல?
4: இல்லண்ணா, மழை எதுவும் வரலண்ணா.
6: ஆஹா, வேலூர்லயும் பயங்கர வெயில் தான்ப்பா அடிக்குது, மழையே இல்லப்பா.
4: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு கேட்டீங்களா?
6: மெமரி கேம். என்னப்பா பண்ணணும் அதுல?
4: அதாவது இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னு ஒரு தலைப்புனா ஒரு தலைப்பு கொடுப்போம். அதுல இருந்து இப்ப நான் ஒரு ஃப்ரூட் சொன்னேன்னா அந்த ஃப்ரூட்டை சேர்த்து நீங்க இன்னொரு ஃப்ரூட் சொல்லணும்னா.
6: அதாவது
4: இப்ப நான் ஆப்பிள்னு சொன்னேன்னா நீங்க ஆப்பிள், ஆரஞ்ச் அப்படி சொல்லணும்னா.
6: சரிப்பா சரிப்பா.
4: ஓகே, நான் விளையாடுவோமாண்ணா நம்ம ரெண்டு பேரும்.
6: சொல்லுங்க.
4: சிவப்பு.
6: கலர் சொல்லணும்.
4: ஆமாண்ணா, இப்ப கலர்ஸ்.
6: ஓகே ஓகே.
4: சிவப்பு.
6: ஓகே. சிவப்பு, பச்சை.
4: சிவப்பு, பச்சை, மஞ்சள்.
6: ஓகே. சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம்.
4: சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு.
6: ஓகே. சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா.
4: சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா.
6: நீங்க ஒண்ணு சொல்லணுமே.
4: கருப்பு.
6: ஓகே. சிவப்பு, சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, கருப்பு, வெள்ளை.
4: சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, கருப்பு, வெள்ளை, சாம்பல்.
6: ஓகே. சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, கருப்பு, வெள்ளை, சாம்பல், வயலட்.
4: சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, கருப்பு, வெள்ளை, வயலட், வெள்ளி. ஓகேண்ணா, போதும்ண்ணா.
6: இல்லப்பா, சாம்பல் நீங்க சொன்னீங்க, அதை விட்டுட்டேங்க. அப்புறமா வயலட்.
4: ஓகேண்ணா, அப்ப நான் அவுட் ஆயிட்டேன், நீங்க வின்னர்ண்ணா.
6: ஆஹா, சூப்பர் சூப்பர். ஆனா நல்லா விளையாடுனீங்க, நீங்களும் டஃப் கொடுத்து விளையாடுங்க. சூப்பர், குட் ட்ரை, குட் ட்ரை.
4: ஓகே நா, நன்றி நா,
6: ரொம்ப சந்தோஷம். ஓகே நா,
4: உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்க நா.
6: இந்த நீங்க கலர்ஸ் வச்சு சொன்னதுனால எனக்கு அலைப்பாயுதை திரைப்படத்துல இருந்து பச்சை நிறமே, பச்சை நிறமே அந்த பாட்டு.
4: ஓகே நா, கண்டிப்பா கொடுத்துடலாம் நா, நன்றி.
6: எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, உங்க கூட சூப்பரா பேசி கேம் விளையாடினது.
4: நன்றிண்ணா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்ண்ணா.
6: பை பா, பை பை.
4: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சூப்பராக விளாண்டாங்க. என்ன கேம் கொஞ்சம் டஃப்பான மாதிரி தான் இருக்குது, ஆனாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சரி, நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
5: 7094439999 நம்பர் மூலயமா அதாவது கால் பண்ணி மட்டுமே பேச முடியும். இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேமு, நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணி நீங்களுமே விளா ஜாலியாக பிடிச்ச விளாண்டுட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நாகம்மா, வயசு 73. 10-12 வயசுல இருந்து தொழில் பண்ணினேன். எங்க அப்பாவோட தொழில் பண்ணினேன். சிங்கி விளை ஒடிப்பேன், திருக்க விளை ஒடிப்பேன், மீ விளை ஒடிப்பேன், எல்லா தொழிலும் பண்ணேன். அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே நானும் எனக்கு கணவரும் முறவலைக்கு போவோம். முறவலையை பிடிச்சி போட்டு அட்டை பொறைக்க அவிப்பான். அட்டையை பொறைக்க அவிச்சு போட்டு பாசி எடுக்கிறது, திருக்க தூக்குவேன், ஐஸ் தூக்குவேன், எந்த கூலி வேலைக்கும் போவேன். இப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தேன். என் மையம் தலை மையம் வயிற்று பிள்ளையோடு இருக்கேன். நிறம் மாசம் இப்போ கடப்பழம் இப்படி வாரி மேலே போட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அதில் உட்காந்து வலை பிடிக்கிறோம். வலையை பிடிச்சி சிங்கு ஒவ்வொரு சிங்கு முரடு முரடு வெறும் மண்டையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டான். ஒரு நேரம் வலை விட்டுருந்தோம் சிங்கி வலை. நான் என் பொழுது என் மையம் மூணு பேரும் போனோம். போனாக்கா காற்று வலை பிடிச்சிட்டான். ஒரு வலை நிற்கு காற்று கடலும் கிளம்பி வத்தையை மூடுறாப்புல இருக்கு. அதோட நான் சொன்னேன், வத்தை வலையை வெட்டி விட்டுருங்க, நம்ம வலையை வெட்டி விளையாக்க நம்ம மூணு பேரும் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வலையை வெட்டி விட்டுட்டு சாய போயிட்டோம். அப்படியே மூடிடுச்சுப்பா. அதில் பிழைச்சது நாங்கள் அறுதி. அதோட வந்து கரையை வலை பிடிச்சி வலை தெரிச்சுக்கிட்டு கிடக்குறோம். கல் என் மகங்க ஒரு புள்ள தண்ணியில் விழுந்துருச்சுண்டு ஒரு ஆள் ஓடியாருது. என் குழந்தை வேணும் அவங்க, நாங்கள் இருக்காங்க. அவங்க ஓடி வந்து எங்களை கூப்பிட வர்றாங்க. நான் சொல்கிறேன், என்னமோ நம்ம வீட்டில் நடந்துருச்சு, இந்த பக்கீர் விழுந்த வராங்க அப்படின்னு சொல்கிறேன். கரைக்டாகவும் சொல்கிறாங்க. அவங்க ஒத்தைய வளத்தில் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அதோடு வந்து என் மகளை ராமேஸ்வரம் கொண்டு போயிருந்தோம். அப்புறமா நாங்கள் தீவுலேருந்து போய் பிள்ளையத்தை நல்லா பார்த்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தோம். அந்த வலையை பிடிச்சுன்னு ஓடிட்டு என் மயனை பெற்றேன். தாக்கி தலை மயனை. அவன் உயிரில்லாமல் பிறந்தான். உயிரில்லாமையே பிறந்து நஞ்சோட வச்சு பயலுக்கு அந்த கொப்புள் கொடியில் ஊசி போட்டாக கண்ணு முழிச்சுக்கிட்டு தான் கிடக்கு. ஊசி மூச்சு கிடையாது, கண்ணு மட்டும் முழிச்சுக்கிட்டு கிடக்கு. அதோட டாக்டர் தூக்கிட்டு வர சொல்லவும் கொப்புள் கொடியில் ஊசி போட்டு தூக்கிட்டு போனாக்க தூக்கிட்டு போவாங்க. டாக்டர் விட்டு வாசிட்டு போவா அழுதுட்டான். அந்த கற்று 3 மாதம் கற்றுனேன். அப்படி இருந்து அதை காப்பாற்றி வச்சேன்.
0: கடல் ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:23 ஆயிருச்சு. நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசே எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: ஜாபீர்.
4: சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
5: மாயக்கண்ணாடி, உதயசங்கரவங்களால் ஏற்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க.
4: சரி, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளாட்றோன்னு சொல்லிடுங்க.
5: சொல்லிடுறேங்க்கா. இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, மெமரி கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். மெமரி கேம்னால் நாங்கள் வந்து நீங்கள் கால் பண்ண கால் பண்ண உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துட்டே இருப்போம். அந்த டாபிக் தங்கினா நம்மளுமே மெமரி கேம் விளாண்டுட்டே இருக்கணும். சரி, இப்போ என்னோடய கதையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
4: ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க.
5: ஓகே. தர்பாரில் உட்கார்ந்திருக்கும் போது திடீரென்று பிரம்பு ராஜாவுக்கு போரடித்தது என்றால் காவலரிடம் போய் 2 பேரை பிடிச்சிட்டு வா என்று சொல்வார். உடனே காவலர்களும் சாலையில் சும்மா போய் கொண்டிருக்கும் 2 பேரை இழுத்து கொண்டு வருவார்கள். பிரம்பு ராஜா உடனே காவலர்களை, இவர்கள் என்ன தப்பு செய்தார்கள் என்று கேட்பான். அதுக்கப்புறமா அவங்க கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க.
4: வணக்கம்.
6: வணக்கம், நான் பாம்பல இருந்து சோபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன் பாப்பா.
5: விலங்கு, உங்களுக்கான டாபிக் விலங்கு. அக்கா
6: சொல்லுப்பா.
5: உங்களுக்கான டாபிக் வந்து விலங்கு.
6: எனக்கு நான் இன்னும் இப்பதான் கேமே கவனிக்கிறேன்.
4: சரி, கேமை சொல்லிடு.
5: மெமரி கேம். அதாவது இன்னைக்கு வந்து என்ன மெமரி கேம்னா, நாங்கள் வந்து ஒரு விலங்கோட நேம் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சிங்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் சிங்கம் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சதாவது ஒரு விலங்கு சேர்த்துக்கணும். இப்போ புலி அப்படின்னு, அப்புறம் நான் வந்து சொல்லுவேன் சிங்கம் புலி அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது பிடிச்சதா அப்படி சேர்த்து சேர்த்து சொல்லணும். அவ்வளோதான்க்கா.
6: நீங்கள் ஒரு இப்போ சிங்கம் சொன்னீங்கன்னா
5: நான் அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்
6: சரிப்பா.
5: நான் சொல்கிறேன். சிங்கம்
6: புலி.
5: சிங்கம் புலி யானை.
6: சிங்கம் சிங்கம் புலி யானை மான்.
5: மானா? சிங்கம் புலி யானை மான் குரங்கு.
6: சிங்கம் புலி யானை மான் குரங்கு நரி.
5: சிங்கம், புலி, யானை, மான், குரங்கு, நரி, பூனை.
6: சிங்கம், புலி, யானை, மான், குரங்கு, நாய், பூனை.
5: ஆ, தப்பு, நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. நாய் நாய் வந்து நான் வந்து சொல்லவே இல்லை.
6: தொடாமல்
4: அழுவான், தொட்டால் பேசுவான். ஏதாவது க்ளூ கொடுங்கக்கா. ஆமாக்கா,
6: எல்லாருமே வச்சிருப்போம்.
4: எல்லாருமே
6: உங்களுக்கு
4: பிடிச்ச பாடலை சொல்லிருங்கக்கா.
6: எனக்கு தானாக்காரன் படத்துல இருந்து கட்டிக்கோடா சாங் போடுங்க.
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றிக்கா. நம்ம சோஃபியாக்காவுமே கேம் சூப்பராக விளையாண்டாங்க. நம்ம ஜாபிர் தம்பியும் கூட தான். சரி, அடுத்ததான் நீங்கள் புக்கு வாசிச்சிட்றீங்களா?
5: ம். பிரம்பு ராஜா உடனே, காவலர்களே, இவர்கள் என்ன தப்பு செய்தார்கள் என்று கேட்பான். காவலர்கள் ராஜா போகும்போது அரண்மனையை முறைத்து பார்த்து கொண்டு போனார்கள். அநேகமாக அரண்மனையை கைப்பற்றி வந்தவர்கள் போல தெரிகிறார்கள். ஐயா, இல்லை மகாராஜா, நாங்கள் தலையை நிமிர்த்து கூட பார்க்கவில்லை. பிரம்பு ராஜாவோ, அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் அரண்மனைக்கு மரியாதை செய்யாமல் போய்கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தானே? அப்படின்னு கத்துவாங்க. ஐயையோ மகாராஜா, நாங்கள் அரண்மனையை பார்த்து கும்பிடு போட்டு விட்டு தான் போனோம் மகாராஜா. காவலர்கள் சொன்னது சரிதான், நீங்கள் அரண்மனைக்கு எப்படி நுழையலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறீர்கள். இல்லை இல்லை மகாராஜா, நான் நம்ப மாட்டேன். காவலர்கள் இருவருக்கும் 50 பிரம்படி கொடுத்து அனுப்புங்கள். உடனே காவலர்கள் அவர்கள் இருவருக்கும் பிரம்படி கொடுப்பார்கள். அவர்கள் வலியினால் துடித்து கத்துவார்கள். பார்த்து ராஜா வயிறு குலுங்க குலுங்க சிரிப்பார். ராஜாவே, இப்படி இருந்தா என்றால் பின் மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? மந்திரிகள் துணை மந்திரிகள், சேனாபதிகள், துணை சேனாதிபதிகள், தளபதிகள், துணை தளபதிகள், அதிகாரிகள், அவர்களின் அவர்கள் மனைவிமார்கள், காவலர்கள், அவர்களின் துணைவியார்கள் என்று எல்லோரும் மக்களை வாட்டி வதைத்தனர். பிரம்படி வாக்காமல் இருக்க லஞ்சமும் மக்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. எனவே மக்கள் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தார்கள். அரசு அலுவலகங்களில் போய் எந்த மனுவை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடித்தார்கள் அதிகாரிகள். அந்த தப்பு பிரம்படி கொடுத்தார்கள் அல்லது லஞ்சம் கேட்டார்கள். பள்ளிக்கூடங்களிலும் அப்படிதான். ஆசிரியர்கள் தினம் 2 பிரம்புகளை அடுத்து ஒடித்து ஓடித்தார்கள். குழந்தைகள் முதுகும் கையும் காலும் வீங்கி போயிருந்தன. ஏழை சிறுவன் சின்ன மயையில் இன்னைக்கு கணக்கு வாத்தியார் அடித்து விட்டார். அவனை அடித்தது அத்தாண்டி பிரம்மே ஓடிவிட்டது, உடஞ்சு விட்டது. அவன் அழுது கொண்டே பிரம்பூர் நாட்டு வெளியே உள்ள ஒரு பூந்தோட்டத்தில் வந்து விட்டான். அந்த தோட்ட பக்கம் யாரும் போக மாட்டார்கள். அங்கே போய் இருப்பதாக சொல்லுவார்கள். அங்கே பேய்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். ஆனால் சின்னமணிக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லை. அவன் அழுது கொண்டே அங்கே இருக்க ஒரு ஆலமரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டான். சின்னமணி கண்முழிச்சு பார்க்கும்போது ஒரே இருட்டாக இருந்தது. நட்ட நடு நிசி அவனுக்கு அருகில கிசு கிசுவென்று பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் இருட்டில் உற்று பார்த்தான். அவனை சுற்றி வண்ண உடைகள் உடுத்திய 3 தேவதைகள் தங்கள் வானவில் வர்ண சிறகுகளை அடித்து கொண்டே பறந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து உடனே சின்னமணிக்கு அழுகி வந்து விட்டது. ஏன் அழுகிறாய் தம்பி என்று கேட்டார்கள் தேவதைகள். சின்னமணியும் அழுது கொண்டே அவனுடைய பிரம்பூர் நாட்டை பற்றி, அங்கே மக்கள் அங்கள் பக்தி படுகிற துன்பங்களை பற்றி சொன்னான்.
4: சரி,
5: இது நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் வந்து நிறைய வீடுகளில் பெண் குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிற வீட்டில் வந்து பேரண்ட்ஸே விடமாட்டுறாங்க. அதாவது ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி, குழந்தைங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தாலுமே பேரண்ட்ஸோட விருப்பம் இல்லாதனாலையும் அவங்க வந்து சேர மாட்டுறாங்க. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, கேம்லாம் வேணாம், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் ஈடுபடுத்துறது தப்பு இல்லை. இது வந்து குழந்தைங்களோட ப்ளே அண்ட் லேஷியர் உரிமையில் இருக்குது. அதே மாதிரி சில குழந்தைங்க அப்போதான் விளையாட கற்றுப்பாங்க, அதனால அதையுமே ஒரு குறையாக எடுத்துக்கிட்டு விளையாடாத, உனக்கு தான் விளையாட தெரியலைல்ல அப்படின்னுமே சொல்லக்கூடாது. பாகுபாடும் பார்க்கக்கூடாது, அதாவது பசங்க மட்டும்தான் விளையாடணும், பொண்ணுங்கள்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஆர்வம் இருந்தால் அந்த குழந்தை அதில் கலந்துக்கலாம், அதோட உரிமை. அதனால வந்து ஒரு குழந்தைக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்த நினைக்காதுங்க, அதுலேயுமே ஈடுபடுத்துங்க. அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சம உரிமை தான். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
5: மெமரி கேம். இந்த மெமரி கேம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 7094439999 மறுபடியும் சொல்லிடுறேன், 7094439999.
4: சரி, அடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா சரி, அடுத்ததா வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: பேசுறேன், எப்படி இருக்கீங்க? கூட யார் இருக்காங்க? ஜாபீர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா.
3: ஓகே கா, இன்னைக்கு வந்து நம்ம கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாக்கா?
4: இல்லப்பா, ஃபர்ஸ்ட் கேட்டேன், அப்புறம் எதுவுமே கேட்கல. இப்போதான் வீட்டுக்கு வந்து கால் பண்ணலாமேன்னு கூப்பிட்டேன் நானு.
3: அதாவது மெமரி கேம் தான்க்கா விளையாடுறோம்.
4: அது தெரியும்ப்பா. என்ன எனக்கான கேம் என்ன வச்சிருக்கீங்க?
3: நம்ம ஃப்ரூட்ஸே விளையாடுறோமாக்கா.
4: உங்க விருப்பம்ப்பா, சொல்லுங்க.
3: ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணவாக்கா?
4: சொல்லட்டா?
3: சொல்லுங்கக்கா.
4: ஆப்பிள்,
3: ஆப்பிள் பனானா,
4: ஆப்பிள் பனானா ஆரஞ்சு,
3: ஆப்பிள் பனானா ஆரஞ்சு மேங்கோ,
4: ஆப்பிள் பனானா ஆரஞ்சு மேங்கோ மாதுளை,
3: ஆப்பிள் பனானா ஆரஞ்சு மேங்கோ மாதுளை வாட்டர்மெலன்,
4: ஆப்பிள் பனானா ஆரஞ்சு மேங்கோ மாதுளை வாட்டர்மெலன், அப்புறம் சப்போட்டா.
3: ஆப்பிள் போட், ஆப்பிள் பனானா ஆரஞ்சு மேங்கோ மாதுளை வாட்டர்மெலன் சப்போட்டா கிரேப்ஸ்.
5: ஓ கிரேட்.
4: அப்பா அடுத்து சொல்லணுமா? ஆப்பிள்.
3: ஓகேக்கா, போதும்க்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லிருங்கக்கா.
4: எனக்கு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல இருந்து சந்தன தென்றலைன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா?
3: ஓகேக்கா, கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா.
4: நன்றிப்பா, நன்றி.
3: சரி, இப்போ நீங்கள் என்ன புக்கு வாசிட்டு இருக்கீங்க?
5: அதாவது மாயக்கண்ணடி அந்த புக்கு வாசிடுறேன். ஏன் அழைக்கிறாய் தம்பி என்று கேட்டார்கள் சின்னமணியும் அழுது கொண்டே. அவனுடைய பிரம்பூர் நாட்டை பற்றி, அங்கே மக்கள் படுகிற துன்பங்களையும் பற்றி சொன்னான். அந்த தேவதைகள் குழந்தைகள் அழுத பிடிக்காதே. அதுவும் பிரம்பூர் நாட்டை பற்றி கேள்விப்பட்டதும் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டதாம். சரி தம்பி, அழாத, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அதாவது அந்த தேவதைகள் சின்னமனையும் அழுகை அடங்கியது. அதன் பின்னர் நீல நிற தேவதை அவனை தன் தங்க நரக்கரங்களாக தொட்டான். என்ன ஆச்சரியம், உடனே சின்னமனையும் உடம்பில் இருந்த வீக்கமெல்லாம் மறைந்து போய்விட்டன.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். குழந்தை வளர்ப்பு, இது வந்து ஒரு படகு மாதிரி. அன்பு தான் அந்த படகை மிதிக்க வைக்கிற நீர்னு வைங்களேன். எல்லைகள் தான் படகு கவிழ்ந்து விடாமல் தடுக்கிற கட்டுப்பாடு. நீர் மட்டும் இருந்து கட்டுப்பாடு இல்லைன்னா படகு மூழ்கிடும். கட்டுப்பாடு மட்டும் இருந்து நீர் இல்லைன்னா படகு நகரவே முடியாது. அதனால அன்போடு சேர்த்து எல்லைகளும் இருக்கணும். அதாவது கண்டிஷன்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது அதிகமாக திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற விதத்தில் நம்ம புரிய வைக்கணும். அது குழந்தைக்கு அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் சொல்கிறத குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும். அது தவறுன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கணும். டிவியை ஓவராக பார்க்குறாங்கன்னா அதை வந்து நம்ம புரிகிற வகையில் சொல்லி புரிய வைக்கணும். டிவி பார்த்தா ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்க வந்து பயந்துட்டு கம்மியாக பார்க்கலாம். இன்னும் நிறையா இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் அன்பாகவும் அன்போடு சேர்த்து எல்லை கட்டுப்பாடோடையுமே இருக்கணும். சரி, அடுத்ததாக வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:52 ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: ராஜாபீர்.
2: சரி, அடுத்ததான் நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: அதாவது மாய கண்ணாடி, உதயசங்கரவங்களால் ஏற்கப்பட்டுச்சு அந்த புக்கை தான் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க.
3: ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: என்ன கேம் விளையாடணும் தெரியுமா?
2: சரி, கட் ஆயிடுச்சு. திரும்பயுமே இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, அடுத்துதான் வந்துட்டு நீங்க புக்கை வாசிங்க.
3: ஓகேக்கா. அப்புறமா, பச்சை நிற தேவதை அவளுடைய உட்கு உடைகளை தொட்டாள். கிழந்திருந்த அவனுடைய உடைகள் புத்தம் புதிதாக மாறிவிட்டன. சிவப்பு தின தேவரை அவளுடைய விதவிதமான பண்டங்களுள் பலகாரங்களுள் கொண்டு வந்து கொடுத்தாள். அவன் வயிறு முட்டை சாப்பிட்டான். சாப்பிட்டதும் அவனை அறியாமல் உறக்கம் வந்துவிட்டது. அப்படியே உறங்கிவிட்டான். காலையில் முழித்து பார்த்தபோது எல்லாம் கனவு போல இருந்தது. அவன் வீட்டுக்கு போனான். இரவு முழுவதும் அவனை தேடிக்கொண்டிருந்த அம்மாவிடம் நடந்ததை சொன்னான். அம்மா அவனை கணிந்து கொண்டார். நேரமாகிவிட்டது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டார். அன்று கரடி வாத்தியார் வகுப்பு. அவருடைய வகுப்பில் உள்ள 20 பையன்கள் பிரம்பினால் அடித்தாலும் திருப்தி வராது. அன்றைக்கு அப்படித்தான் அவர் வகுப்பில் வந்த சின்னமணியை கூப்பிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாளைக்கான பகுதியில் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கான வானிலை தகவலையும் தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 15 கிலோமீட்டரில் இருந்து 23 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்பூசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் இனிதா. 1000-2000 கடல் மைல்களுக்கு அப்பால ஆழ்கடலுக்குல போய் அதுவும் மாத கணக்குல தங்கி மீன் பிடிக்கிற வீரமானவங்களும் இருக்கிறாங்க. ஆழ்கடல் மீன்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் வழி அறியறதுக்கும் டெக்னிக்கலா இவங்களுக்கு தெரியும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும் மக்களே. 2017 பயங்கரமான ஓக்கி புயல் வந்தப்போ அதுவும் அந்த ஊரை சார்ந்த 450 பேருக்கு மேற்பட்ட இந்திய மீனவர்கள் ஆழ்கடல்ல உயிரிழந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சோகம் என்னன்னா, அதே புயல்ல அதுவும் ஆழ்கடல்ல இருந்த சிங்கள மீனவர்கள் ஒருத்தவங்க கூட உயிரிழக்கல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க படகுல சேட்டலைட் போன் வச்சிருந்திருக்காங்க. வீடுகளுக்கும் அவங்களுக்கும் இடையேயான ஒரு தொடர்பு இருந்துச்சு. அதாவது இந்த கரையில மழை அடிக்குது, அந்த கரையில மழை அடிக்குதா, நாங்க கரைக்கு திரும்பலாமா, கடலுக்குள்ள இருக்கலாமா அப்படின்னு கனெக்டிவிட்டி எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதனால அவங்க உயிர் தப்புனாங்க அப்படின்றது சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட தூத்தூர் கிராம மீனவர்கள் தமிழக அரசோட போராடி இன்னைக்கு அவங்களோட ஆழ்கடல் விசைப்படகுகளுக்கு சேட்டலைட் போன் அனுமதியை வாங்கி சாதிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா, ஒரு கால்ல கால் பந்தையையும் மறுகையில நவீன தொழில்நுட்பத்தையும் பிடிச்சுக்கிட்டு ஆழ்கடலையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு கெத்தான மீனவ சமூகத்தோட கதை தான் இது. அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அதோட நாங்கள் அப்போ அந்த வாட நேரங்களில் ராமேஸ்வரத்தில் தான் தொழில் பண்ணோம். அப்போ சீலப்பாடம் அந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒன்றரை மாசமா இந்த வாட நேரங்களில் கொஞ்சம் நல்லா பாடு வரும், நல்லா காசு பார்க்கலாம். அப்போ அவங்க வலையில சில பேர் அவங்க வலை எடுத்துக்கிறோம், ஷேர் பண்ணி மொத்தமாக போட்டுக்கிறோம். அப்போ ஷேர் பண்ணாலுக்கு அவங்க தனித்தனி வலை, ரெண்டு நாட்டு மீனவருமே அந்த நேரங்களில் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக மீன் பிடிச்சோம். ஆமாம், ஒரு காலகட்டங்கள் சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த நேரங்களில் தொழில் போனாப்புல வலைகளை மீன் பட்டுருச்சு, மீன் பட்டா கொஞ்சம் மீன்னா பெரிய பெரிய மீன், நெய் மீன் தான் படும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க வலை மீனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன் வலை வர்ற டயத்தில் மீன் நான் இந்த சைடு நின்றேன், இந்த மேவலை சைடு நின்றவன் மீனை தட்டி விட்டுட்டேன். அந்த மீன் வந்து ஒரு மீனுடைய விலை வந்து அப்போ ஒரு 10 கிலோனா 100 ரூபா போட்டால் அப்போ 1000 ரூபா பெரிய காசு. அதோட நான் ஒன்றும் யோசிக்கல, தண்ணிக்கில் உடனே பாஞ்சிட்டேன். அது எப்படி பாஞ்சாலுமே எனக்கு தெரியலை. மீனை பிடிக்கணும், மீன் தட்டின உடனே மீன் மேலே விழக்கூடாது, கொஞ்சம் சைடு அருகில் விழுந்தோம்னா மீன் அந்த கவராட்டத்துக்கு அந்த நைட்டில் எந்த மீனாலும் பிடிச்சிடலாம். போய் பிடிச்சிட்டேனையா மீனை, சீலா நெய் மீன், பெரிய மீன், 10 கிலோ மீன், பெரிய வாழ்வுதாரம். ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கதே 4-5 தான் அவங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு 2 வந்திருக்கு, 3வது மீன் தட்டி விட்டாங்க. பிடிச்சேனா, போய் பிடிச்சிட்டேன் மீனை, பரவாயில்ல பிடிச்சிட்டேன். அந்த வள்ளத்துக்கு அந்த மீன் எடுத்துட்டு வர்றது நேரம் இப்படி வரணும், வள்ள என்ன செஞ்சுட்டு இங்கிட்டு போயிட்டேன். எனக்கு இந்த மார்சா கிளம்பி இங்கிட்டு போயிட்டோட மீனா இந்த சைடு வந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு வந்து வள்ள வந்து நேரம் வந்து என் மூச்சு கரெக்டாக நிறுவ பண்ணி மூவ் பண்ணி வர்ற நேரத்தில் வள்ள இருந்தாங்க. அன்னைக்கு என்னுடைய உயிர் கால் அது கடல் தொழில பல விஷயம் இருக்கியா. ஆமா, மீனவர்களை மாதிரி ஒரு அவதி பழப்பு. இன்னைக்கு எல்லா விவசாயி இருக்காங்க, எல்லா மக்கள் இருக்காங்க. மீனவனுக்கு ஒவ்வொரு நாளும் துயரம் தான். மரணம் எப்பவும் உண்டு, நிச்சயமாக எப்பவும் உண்டு. நன்றி, வணக்கம் ஐயா.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 பவளப்பாறை இடுக்குகளில் பள்ளி கொள்ளும் அழகு, சாலை வலுவழுப்பான வயிற்றுடன் வலிக்கு செல்லும் கள்ளச்சாலை. என்ன மக்களே, கவிதைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? பகுதிக்குள்ள போலாமா? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த மீனை நம்ம மீனவர்கள் சாலை மீன், மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னா ஆம்பிலிகாஸ்டர். இதோட வயிற்று பகுதி நல்லா கொழு கொழுன்னு உருண்டைய சாஃப்டா இருக்கும். மத்தி மீன்ல சில மீன்களை போல வயித்துல நர நரன்னு செதில்கள் அப்புறம் வந்து முட்டிட்டு இருக்காது. இதோட அண்ணன் தம்பி மீன்னு ஒண்ணு இருக்கு, புள்ளிச்சாலைன்னு சொல்லுவாங்க. இதோட உடம்பு உயிரோட இருக்கும் போது தங்கம் மாதிரி பளபளன்னு இருக்கும், ஆனா ஐஸ்ல வச்சா கருப்பாயிரும். அதுதான் பேச்சாலை. ஆனா நம்ம பாக்குற இந்த மீன் மேல எந்த புள்ளியுமே இருக்காது, நீட்டா பிளைனா இருக்கும். அதை வச்சு இத சுலோபமா கண்டுபிடிச்சிடலாம். இதோட உடம்புல செதில்கள் இருக்காது, செவில் பகுதியில கீழ்பகுதியில முற்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். குறிப்பா அதிக எண்ணெய் சுரக்கிற மீன் இது. ஆழ்கடல்ல இருக்கிற பவளப்பாறைகளோட இடுக்குகள் அப்புறம் வந்து கடலோட சேரும் சகதியுமா நிறைஞ்ச அந்த பகுதிகளில் தான் ஜாலியா நீந்திட்டு இருக்கும். குறிப்பா இந்த சாலை மீன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல, அதுவும் இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்துல அதிகமா பிடிக்கப்படுது. இது என்னைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு பெரிய பெரிய இடங்களுக்கு அனுப்பப்படுறாங்க அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோ இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா விசித்திரமான ஆள்லி.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
2: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க இது
5: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. மீன்பிடி துறைமுகத்துக்கு அதுவும் விசைப்படகு கடலுக்கு போயிட்டு வர நேரத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க கடல் காத்தோட சேர்த்து சுட சுட ஆவி பறக்குற டீயோ வாசனையும் அப்புறம் மொறு மொறுன்னு வட காரசாரமான டிஃபன் வாசனையும் ஆளையே தூக்கிரும். அசதியோட திரும்பி வர்ற நம்ம மீனவ அன்னமார்களுக்கு இந்த சின்ன சின்ன சிற்றுண்டி கடைகள் தான் நிஜமான சொர்க்கம். சரி, இந்த தொழில நாமளும் தொடங்க என்னென்னலாம் வழிகள் இருக்குது அத பத்தி கொஞ்சம் விரிவா கேப்போமா? துறைமுகத்துல நடக்கிற இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நேரம் தான் ராஜா. அதிகாலையில மீனவர்கள் கரை திரும்புவாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு முன்னாடியே, அதாவது காலையிலேயே ஒரு 3:30 இல்லைன்னா ஒரு 4 கடைய தயார் பண்ணி வச்சுட்டோம்னா மீனவர்கள் படக விட்டு இறங்கி ஏல குடத்துக்கு வர்றப்ப அந்த முக்கிய நடைபாதையில ஒரு சைக்கிள்ல கடை அமைச்சா வியாபாரத்தை சூடு பிடிக்க வைக்கும். கடல் காத்துல உடம்பு நல்லா சிலுசிலுன்னு இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவை உடனடி ஆற்றலும் உடம்புக்கு கதகதப்பும் தான். சுட சுட இட்லியோ காரசாரமான மிளகாய் சட்னியோ அப்புறம் இஞ்சி ஏலக்காய் டீயோ தூக்கலா போட்ட அதுவும் ஸ்ட்ராங்கா காஃபி இந்த மாதிரியான உணவுகளை சூடாகவும் அடக்கமாகவும் சாப்பிடுற மாதிரி இருக்கணும். கடுமையான உழைப்புக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு வயிற்றுக்கு நிறையணும். உணவோட அளவு தரத்தையும் நம்ம குறைக்க கூடாது. டெய்லி சாப்பிடுற விலை ரொம்பவே நியாயமானதா இருக்கணும். இப்படி நம்ம தொழில் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுப்பாங்க. குறிப்பா அதற்கு முன்னாடியே மீனவர்கள் அமைப்புகள்கிட்ட முறையா அனுமதி கேட்டு அவங்களோட அன்பையும் ஆதரவையும் பெற்று தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடலோரங்கள்ல அரிதாக பார்க்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான கடல் ஆமையத்தான், அடுங்கு ஆமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாக்ஸ்பில் டர்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை எறும்புண்ணி. இதோட உடம்புல இருக்கிற செதில்கள் மாதிரி இந்த ஆமையோட ஓடுல இருக்கிற செதில்களும் ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி அதோட தலைப்பகுதி பார்க்க ஒரு கழுகு அல்லது பருந்தோ அதோட அழகு மாதிரி கூர்மையா இருக்கும். சரி, இதோட உடலை பத்தி கேட்டா உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க மக்களே. கடலுக்கு அடியில இருக்கிற பவளப்பாறைகள்ல வளர்ற கடற்பஞ்சுகள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சுகள் தான் இதுக்கு ஃபேவரட் சாப்பாடுன்னு சொல்லலாம். இந்த விஷத்தன்மை கொண்ட இந்த பஞ்சுகளை மத்த கடல் உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்றதுக்கு கூட பயப்படுமா, ஆனா நம்ம அழுங்கு ஆமை இத ரொம்பவே அசால்ட்டா மென்னு சாப்பிடும். உண்மையிலேயே பவளப்பாறைகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல இந்த ஆமைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா உலகத்திலேயே ரொம்ப அழகா கருதப்படுற இதோட ஓட்டுக்காகவே மனிதர்கள் வந்து இத பல வருஷங்களா வேட்டையாடி இருக்காங்களா. முன்னாடிலாம் கண்ணாடி, பிரேம், சீப்பு, ஆபரணங்கள் செய்யறதுக்கு இந்த ஓட்டை பயன்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு இந்த இனம் அழிஞ்சிட்டே வர்றதுனால அதுவும் ஆபத்துல இருக்குது. இப்போ அரசாங்கமும் கடல் ஆர்வலர்களும் இத பாதுகாக்கணும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. கடல் மாசுபடாம வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி அழகான உயிரினங்களை எதிர்கால தலைமுறைக்கு பத்திரமா விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். நான் வந்து இப்போ வந்து மெர்லின் பேச போகிறேன். நான் என் ஊர் வந்து பாப்மன். என்னையோட கூட பிறந்தவங்க வந்து 5 பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 2 தங்கச்சி. நான் எனக்கு வந்து போலியோ அட்டோட்டு இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. அந்துச்சு 2 வயசு வரைச்சா வரைச்சிருச்சான். அப்புறம் எல்லாருமே மன உளைச்சலில் தான் இருந்தோம் வீட்டில், அம்மா அப்பா. ஏன்னா மற்ற பிள்ளைகளை பக்கச்சலாக, என்னையை பக்கச்சலாக ஒரு மாதிரியாகும், மற்ற பிள்ளைகளை பக்கச்சலாக ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அப்புறமும் நம்ம ஒரு பாரமாக இருக்கும், நம்ம பிள்ளை ஒரு பாரமாக இருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து வெளியூலம் போகாத அளவுக்கு ஒரு 8th வரை வெளியே படித்தேன். அப்புறம் வந்து எனக்கு போக மனசு கஷ்டம். ஏன்னா வெளியே போகிற பிள்ளைகளை பார்த்து எனக்கு கஷ்டப்பட்டு நான் போக கிடையாது, நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமும் வீட்டுக்குள்ளவளை மட்டும் பார்க்கச்சால எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, என் லைஃப் நல்லா கொஞ்சம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது எல்லோரும் வெளியே போகவும் எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ஒரு ஆள் வீட்டில் இருக்கேமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கிடையில் இடையில ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போச்சால அங்கே தான் ஒருத்தவங்க சொன்னேன், நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு ஏதாட்டும் வேலை எதுவும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு நான் படிச்சு படிக்கலை, அதனால நான் பார்க்கல அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்கள் போறீங்களான்னு கேட்டாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ அவங்க எங்கே கொடுக்குறான்னு சொன்னோம்னு, ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. தூரத்தில் இருக்க அந்த ட்ரைனிங் இங்கே போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இன்னும் ஒரு நாள் கூட ஒரு ஆளாக போனது கிடையாது அந்த இடத்துக்கு. அதோட என்ன செஞ்சு வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த ட்ரைனிங்கில் நடக்கிற ஆளுக்கு என்ன செஞ்ச ஆல்ரெடி நான் நினச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் வந்து கேட்டாங்க, இப்படி பிள்ளையில வச்சு நாங்கள் அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதோட நாங்கள் எப்படி வரோம் அப்படின்னு கேட்கச்சால அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம், நாங்கள் அந்த ஆட்டோவில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரினு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கே வந்தால் மற்ற பிள்ளைகளை என்னையை பார்க்குறத விட மற்ற பிள்ளைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அந்த 20 பிள்ளைகளை பார்க்க வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் நல்லா செட் ஆகிரும் சொல்லிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ எங்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள் பெற்றோர்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். யாரையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை, எங்களையே நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம். நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கோம், நாங்கள் அடுத்தவட்ட நிற்கிற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டு ட்ரெஸ்ல நல்லா இருக்கு. வணக்கம்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நம்ம மீனவ சகோதர சகோதரிகளுக்கு, மீன் வளர்ப்பு தொழில் பண்றவங்களுக்கும் ஒரு அருமையான அரசு கடன் திட்டத்தை பத்தி தான் சொல்ல போறேன். சொல்றது நான் உங்கள் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நம்ம கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறதுனாலோ, ரால் அல்லது மீன் பண்ணை வைக்கிறதுனாலோ டக்குன்னு பணம் தேவைப்படும். அதுக்காகத்தான் இந்த திட்டம். சொந்தமாவோ இல்ல குத்தகைக்கோ படகு வச்சிருக்கிறவங்க, மீன்பிடி உரிமம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு தகுதியானவங்க தான். இதுல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தர்றாங்க. அதை திருப்பி செலுத்த 5 வருஷம் டைம் இருக்குது. சாதாரணமா வட்டி விகிதம் என்ன அப்படின்னா 7%. ஆனா இதுல ஒரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, நீங்க கடனை கரெக்டா சீக்கிரமா திருப்பி கட்டணும்னா வெறும் 4% வட்டி குறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினா செயலாக்க கட்டணமே கிடையாது. அதுக்கு மேல வாங்கினா ரொம்ப கம்மியான கட்டணம் தான். சோ தொழில் தொடங்கவோ இல்ல விரிவாக்கவோ நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க, உடனே பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில, அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம நெய்தல் கைமணம் பகுதியில இன்னைக்கு ரால் ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தின செய்முறை விளக்கங்களை கேட்டுட்டு வந்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, 1 கிலோ ரால். 1 கிலோ ராலுக்கு நல்லெண்ணெய் வேணும். நல்லெண்ணெய் தான் வேணும்னா நல்லெண்ணெய் தான் வேணும். ஏன் அப்படின்னா, நல்லெண்ணெயில நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். குறிப்பா அந்த நல்லெண்ணெய் நல்ல எண்ணெயா செக்குல இருந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஆட்டி எடுத்த எண்ணெயா இருக்கும். நம்ம ஊறுகாய் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே தரமான பொருட்களா வேணும். 100 வெந்தயம், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, சிக்கன் 65 மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா பொடி, தேவையான மசாலாக்கள். இந்த மசாலாக்கள் போதும். இந்த மசாலாக்களோட நம்ம கரம் மசாலா பொடியையும் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா பொடி ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அதனால இந்த கரம் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ராலை என்ன செய்யணும், அந்த நல்லெண்ணெயிலே ராலை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா எதுவும் தடவ வேணா, சும்மா வெறுமனே பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த ராலை என்ன செய்யணும், தனியா வச்சுக்கலாம். இந்த பொரிச்சு எடுத்த இந்த எண்ணெயிலேயே என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வரவும், கொஞ்சோண்டு கடுகு போடும். கடுகும் போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரால் இருக்குல்ல, இந்த ராலை அப்படி தனியாவே வச்சிருவோம். ராலை உடனே போடக்கூடாது. ராலை ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, பொரிச்சு எடுத்திருக்கிறனால நல்லாவே வெந்து இருக்கும். இப்ப ராலுக்கு முன்னாடி இந்த மசாலாக்கள் எல்லாம் இந்த எண்ணெயில சேரணும். இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில சேர்ந்ததுக்கு அப்புறம் லேசா புளி விடணும். புளி எதுக்கு விடுறோம் அப்படின்னா, ஒன்னு வினிகர் ஊத்தலாம், இல்லைன்னா புளி விடலாம், இல்லைன்னு எலுமிச்சை பழம் பிழியலாம். மூணுல எது நமக்கு கம்ஃபர்டபுளோ அதை பண்ணலாம். இப்ப புளி வேணாம் அப்படின்னா எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விடலாம், இல்லைன்னா கொஞ்சமா வினிகர் ஊத்தலாம். வினிகர் ஊத்தும் போது பாத்தீங்கன்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வினிகர் ஊத்துவாங்க. இதே மாதிரி எலுமிச்சை பிழிஞ்சோம் அப்படின்னா அதுவுமே கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எலுமிச்சை பிழிவாங்க. இப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்னு நம்ம பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா இந்த எண்ணெயில இந்த மசாலாக்கள்லாம் கருகாம லோ ஃபிளேம்ல வச்சு அப்படியே கிண்டிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த உடனே நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ராலை உள்ள போட்டு நல்லா அதையுமே நல்லா கிண்டணும். கிண்டிட்டு அதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சூடான எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய ஊத்தணும். ஊத்தணும் அப்படின்னா அந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த ராலும் நல்லா ஒரு பளபளப்பா இருக்கும். இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சுத்தமான டப்பால அடைச்சு வச்சு வெளியில வியாபாரத்துக்கோ, இல்ல நம்ம வீடுகளுக்கு சாப்பிடுறதுக்கோ, இல்ல ஹாஸ்டலுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கோ பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அடிக்கடி ரால் ஊறுகாய நம்ம செஞ்சு டப்பால அடைச்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்குமே வெளியில ஊறுகாய் வாங்கி சாப்பிடும் போது அந்த இருக்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாம நம்மளே தயாரிச்சு நம்மளே சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு திருப்தி வரும். கண்டிப்பா அந்த ரால் ஊறுகாய நாம மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமுத்திரப்பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த பூமிய பத்தி நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். யோசிச்சு கூட பார்க்காத சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். நான் உங்கள் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நம்ம எல்லாரும் பூமி உருண்டையா இருக்குன்னு படிச்சிருப்போம். ஆனா உண்மையிலே பூமி உருண்டை கிடையாது. நடுவுல கொஞ்சம் தடிமனாகவும் துருவ பகுதிகளில் கொஞ்சம் தட்டையாகவும் இருக்கும். பூமிய ஒரு பெரிய இயற்பியல் கடவுள்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை, அதாவது காந்த விசை, சுத்திர வேகம், சூரியன் கிட்ட இருந்து அது இருக்கிற சரியான தூரம், இது எல்லாமே கச்சிதமா அமைஞ்சதாலதான் நாம இன்னைக்கு இங்க உயிரோட வாழ முடியுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பூமி தன்னைத்தானே மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியனையும் மணிக்கு சுமார் 100,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தியும் வருது. ஆனா இவ்வளவு வேகத்துல சுத்தினா கூட நாம அதை உணர்கிறதே கிடையாது. ஏன்னா பூமியோட சேர்ந்து வளிமண்டலமும் நாமுமே ஒரே வேகத்துல நகர்றோம். பூமியோட நடுப்பகுதியில இருக்கிற இந்த உருகிய இரும்புதான் ஒரு மிகப்பெரிய காந்த மண்டலத்தை உருவாக்குது. இந்த காந்த மண்டலம் ஒரு கேடைய மாதிரி செயல்படுது. சூரியன் கிட்ட இருந்து வர்ற ஆபத்தான கதிர்வீச்சுகள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்குது. இப்படி அறிவியல் விதிகள்ல தான் இந்த உலகத்துல உயிரினங்கள் வாழக்கூடிய சூழலை உருவாயிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இயற்கையும் இயற்பியலும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு புரியுதுல நமக்கு. இதுவும் காலநிலையோட சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசிஎஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசிஎஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசிஎஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பயணத்துல முதலாவதா நம்ம தூத்தூர் கடற்கரை கிராமங்கள்ல இருக்கிற அந்த மீன்பிடி தொழில் முறைகளை, அங்க வாழக்கூடிய நம்ம மீனவர்களுடைய வாழ்க்கை முறை, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சாலை மீன், அது சூட மீன்ல உள்ள ஒரு வகையான மீன், இந்த சாலை எந்த மாதங்கள்ல கிடைக்கும், அத பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி விசைப்படகுல கடலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற மீனவர்களுக்கு நம்மள முடிஞ்ச ஒரு சிற்றுண்டியோ கடையோ தேநீர் கடையோ தொடங்கி அதன் மூலமா நாமளும் முன்னேறக்கூடிய தொழில் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடல்வாழ் உயிரினங்கள்ல முக்கியமான ஒன்னான கடல் ஆமைகள்ல ஒரு வகையான அழுங்கு ஆமை, அந்த ஆமைய பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை புரிஞ்சுக்கிட்டோம். மீன் வளர்ப்பு தொழில செய்யக்கூடிய நம்ம மீனவ சகோதர சகோதரிகளுக்கு உதவக்கூடிய அரசு கடன் திட்டங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொழிலை வளர்த்து கொள்ள அரசு தரக்கூடிய விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அதோட காலநிலை மாற்றத்துக்கு வந்தாச்சு. பூமியை சுத்தி இயங்குகிற கோள்கள், அந்த பூமிக்கும் நமக்கும் ஏற்படுற அந்த தாக்கத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நெய்தல் கைமண பகுதியில ரால் ஊறுகாய் எப்படி தயாரிக்கிறது, அது தேவையான பொருட்கள் என்ன, செய்முறை என்னன்னு சுவையோட சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஒரு கடற்கரை கிராமத்தோட வாழ்க்கையில இருந்து ஒரு மீனோட பயணம் வரைக்கும், கடல் உயிரினங்கள்ல இருந்து காலநிலை மாற்றம் வரைக்கும் கொண்டுட்டு போற நம்ம சமுத்திர பழகு நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு சமுத்திர பழகு பகுதியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. கடலை நேசிப்போம், கடலை காதலிப்போம், கடலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயராஜ், எனக்கு வயசு 62. நான் பிறந்தது எல்லாமே தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடி புயல் அடிக்கும் போது எனக்கு 4 வயசு. அப்போ ஓடி ஆடி சும்மா அப்படியே கடற்கரையில் ஓடி போய் வரணும். எங்கள் வீடு எல்லாமே கடற்கரை பக்கத்தில் தான், ஆனால் வந்து டவுன் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு சமயத்தில் தான் எங்கள் அப்பா கடலுக்கு போயிட்டு, எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி லேசாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸோட லேசாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த மழை அதிகரிச்சிச்சு. அதிகரித்தா காலையில் யாருமே வெளியே வர முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கடற்கரை ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி அதிகமான அலைகளோடு வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4-5 குடும்பம் மட்டும் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு மொத்தமாக இருந்துக்கிட்டு காப்பாற்றுறதுக்காக வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து தரைவெளியெலாம் கிடையாது, பத்தியில் போனோம். ஒரே ஒரு ஒத்தடிப்பா அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும், எங்கள் அண்ணன் வந்து மண்டபத்தில் டெய்லர் விளையாட்டுருந்தாங்க, செலஸ்டின்னு பேர். அவங்க மண்டபத்துலேருந்து வர முடியாமல் அவங்க இடையில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் தனிமையில் இருந்துட்டோம். எங்கள் அண்ணன்லாம் மடத்தில் இருந்துட்டார், நாங்கள் மட்டும்தான் வீட்டில். அப்படி இருக்கும்போது கடைசியில் எங்கள் அண்ணன் நடந்தே தனுஷ்கோடி வந்து ஒவ்வொருத்தராக தோளில் தூக்கி தூக்கி கொண்டு வந்து அங்கே இது வரையும் புது ரோடு வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் போய் ஒருத்தராக காவல் எல்லாமே தண்ணி தான். தண்ணியில் நடந்தே தூக்கிட்டு வந்தார், தோல்லே தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்து புது ரோடு வரையும் தண்ணி தான் இருந்துச்சு. அது வந்து விட்டுட்டு போவார். அதுக்கப்புறம் நேவிக்காரங்க வந்து எங்களை எல்லோரும் மொத்தமாக கூட்டிகிட்டு போய் கேம்பில் வச்சு போட்டாங்க. கேம்பில் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே சொல்லிட்டாங்க, நீங்கள் யார் யார் எங்கெங்கே போக விரும்புகிறீங்களோ அங்கங்கே போய்க்கிறீங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் பழையபடியும் நாங்கள் தீவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல பாமனுக்கு நம்ம பாலத்தடிக்கிட்ட வந்து தங்கணும். தங்கினோடனே எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான், அவர் மண்டபம் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தா தான் அங்கே சாப்பாடு. நாங்கள் ஒரு 18 குடும்பம் இருந்தோம். அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், பாலத்தடியில் கோயில் இருக்கிற முருகன் கோயில், அங்கே சத்தம் இருக்கும். 11:30 மணிக்கு மணி அடிப்பாங்க. நாங்கள் எப்படா மணி அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் மணி அடித்தோன்னு ஓடுவோம், தட்டை தூக்கிட்டு போய் கொஞ்சோன்னு கஞ்சி ஊற்றுவாங்க, அதை குடிச்சுதான் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பாம்பனில் மூடை தூக்கி அந்தோணி அரைக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க, பல காலத்தாள் மூடை தூக்கி இப்படி தான் சாப்பிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மடத்தில் இருந்து வந்து யாராவது படிக்க வர்றதுனா வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் எங்கள் 3 அண்ணன் அக்கா எங்களை வந்து மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க மடத்துக்கு. மடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களாவே பாதுகாத்து வச்சுக்கிட்டு எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்கன்னு நாங்கள்லாம் படிக்கணும்னு விட்டோம். எங்கள் அக்கா வந்து 8th வயது அங்கே இருந்துக்கு, இப்படியே படித்து தான் கடைசியில் இந்த தையத் தொழிலில் பழகினேன். இதுவரை ஆச்சு, 38 வருஷம் ஆச்சு தையத் தொழில் தான் இருக்கேன். நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றிப்பா.
0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு பரிமலா ராஜேந்திரன் எழுதின கடமை. கதை கேட்கறதுக்காக அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? தன்னோட அம்மா படுத்திருக்கிற ரூம் கதவை மெல்ல லதா திறந்து பார்த்தாங்க. சுவர் பக்கமா ஒரு கழிச்சு படுத்திருந்த அவங்களோட அம்மா தூங்குறத பார்க்கவும் தான் லதாக்கு ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியா இருந்துச்சு. சத்தமே இல்லாம கதவை அமைதியா மூடிட்டாங்க. ஹால்ல தன்னோட மனைவியோட உட்கார்ந்து இருக்கிற தம்பிய லதா அமைதியா பார்த்தாங்க. நேரா உங்க தம்பி கிட்ட போய் நின்னு, அப்புறம் ரவி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி கேக்குறக்கா? எல்லாம் அம்மாவை கூட்டிட்டு போறத பத்தி தான். அப்பா இறந்து பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ரெண்டு பேருமா இருந்த வரைக்கும் தனியா இருந்தாங்க. அம்மாவை தனியாவும் இப்ப விட முடியாதுல்ல. நல்லா யோசிச்சு பாரு ரவி. வாடகை கொடுத்து அம்மா தனியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வீட்டை காலி பண்ணிட்டு உன்னோட கூட்டிட்டு போய் வச்சுக்க. ஏன் அத்தை இவருக்கு மட்டும்தான் அம்மாவா? உங்களுக்கு அம்மா இல்லையா? படிக்க வச்சு, நகை போட்டு, கல்யாணம் பண்ணி, சவரட்டன நகை சீர்சனத்தின்னு எல்லாத்தையும் தானே பண்ணி வச்சாங்க. என்னமோ எங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ரவியோட மனைவி ஆர்த்தி கொஞ்சம் கோவத்தோட பேசினாங்க. புரியாம பேசாத ஆர்த்தி, எனக்கு உங்க அம்மாதான். நான் அதை இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் எனக்கு மாமனார் மாமியார்னு எல்லாரும் இருக்காங்க. நான் இருக்கிற குடும்பம் பெரிய குடும்பம். என்னால நிரந்தரமா அம்மா வாங்க வச்சுக்க முடியாது. வருஷம் ரெண்டு மாசம் என் ஆசைக்கு வேணா கொண்டு போய் வச்சுக்க முடியும், ஆனா வாழ்க்கை முழுக்க வச்சுக்க முடியாது. பையனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கும், அத முதல்ல புரிஞ்சுக்க. உங்க வீட்டுல இருந்தாதான் அம்மாக்கு பாதுகாப்பு, எந்த சிரமமும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. ஆர்த்தி அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாத சண்டை எதுக்குன்னு கேக்குறேன். அக்கா முதல்ல நீ அமைதியா உட்காரு, நான் யோசிச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வரேன். இப்படிதான் பேசணும், இதுதான் நல்ல வார்த்தை. அதை விட்டுட்டு சண்டைக்கு இப்ப புதுசா வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க. தட்டி கழிக்க பாக்காத ரவி, அப்பா இருந்த வரைக்கும் அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அம்மாவை கடைசி வரைக்கும் நாம நல்லா பாத்துக்கணும். அது நம்ம எல்லாரோட கடமையும் கூட அப்படின்னு லதா சொல்லும் போது ரவி அமைதியா அவங்க அக்காவே பார்த்தாரு. அவர் மௌனத்துக்கான காரணம் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான வானொலி
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடமை சிறுகதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம்.
3: என்னடா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா நின்னுட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லு, மனசுல பட்டத வெளிப்படையா பேசு.
4: அதனும் இல்லக்கா, நீ சொல்றதும் சரிதான். அம்மாவை நீ தனியா விட முடியாது, நம்மளோட கூட்டிட்டு போய் வச்சுக்கிறதுதான் நியாயம். சொல்ல போனா அவங்க வந்தா உனக்கும் சௌகரியம் தான். சமையல் முதற்கொண்டு அம்மா உனக்கு உதவியா இருப்பாங்க, உன்னோட வேலை பழுவும் கணிசமா குறையும். அது மட்டும் இல்லாம அப்பா

பென்ஷன்ல அம்மாக்கு பணமும் வரும், எந்த விதத்திலயும் நமக்கு நஷ்டமே இல்ல. நீ என்ன சொல்ற? எல்லாம் சரிதான், ஆனா அது உன் மனைவிக்கும் பொருந்தும்ல, அவளுக்கும் அம்மா துணையா இருப்பாங்க. அம்மாவை நீ வச்சுக்கிறதா நியாயம். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாக்கா? விடு ஆர்த்தி, நான் சொல்லலைன்னாலும் அம்மாவை தங்க தட்டுல வச்சு தாங்குவா. நீ எந்த சூழல்லையும் அம்மாவை பத்தி கவலைப்படவே வேணாம். என்ன ஆர்த்தி, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் என் தலையெழுத்து. அக்காவும் தம்பியும் சேர்ந்து என் தலையில உங்க அம்மாவை கட்ட போறீங்க. நீங்க பாட்டுக்கு நல்லதா போச்சுன்னு ஆள் ஆளுக்கு வேலைக்கு போயிருவீங்க. நான் தானே நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை பாத்துக்கணும். பிள்ளைங்களையும் கவனிச்சு இவங்களையும் பாத்துக்கிட்டு நினைச்சாலே எரிச்சலா வருது. எல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைக்கிறதா, இல்ல வேணும்னே பண்றீங்கன்னு நினைக்கிறதா? ஆர்த்தி பிளீஸ் ஆர்த்தி, அம்மா எந்த விதத்திலயும் உனக்கு தொந்தரவா இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்காம நான் பாத்துக்கிறேன். வருஷத்துல 2 மாசமோ 3 மாசமோ அக்கா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். வேற வழியே இல்ல, நீ கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். என்னமோ சொல்லி தொலைங்க, நானும் மண்டைய மண்டைய பூம் பூம் மாடு மாதிரி ஆட்டிக்கிறேன். ஆர்த்தி எல்லாம் சரியா போயிரும், கொஞ்ச காலத்துக்கு பொறுமையா இரு. அப்படித்தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். நான் மட்டும் கோவப்பட்டேன் அவ்வளவுதான். வீட்டுல தினம் தினம் புது புது பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். சரி சரி, கோவப்படாம அமைதியா இரு. அக்கா, அம்மாவை நாங்களே கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இப்ப இல்ல, இன்னும் ஒரு சில சடங்குலாம் இருக்குல்ல, அது முடியவும் மொத்தமா கூட்டிட்டு போய்க்கிறோம். வீட்டை காலி பண்ணிட்டு இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் விலைக்கு போடணும். 2 நாள் லீவு போட்டா தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். நானும் எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவை நிம்மதியா கூட்டிட்டு போயிடுறேன். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே இதுல? சச்ச, எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? அம்மாவை நீ நல்லா பாத்துக்க போற. நீ வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் அவங்கள நான் பாத்துக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு லதா அவங்க தம்பிய பார்த்து நிம்மதியோட சிரிச்சாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன். இனிமையான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா. Yeah.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பு உள்ளங்கள் கூட அலைபாயுதே நிகழ்ச்சியில கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கடமை சிறுகதைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். அக்கா, நான் திரும்ப ஊருக்கு வர்ற வரைக்கும் அம்மாவை நல்லா பாத்துக்கோ. இப்ப நம்ம பண்ணிருக்கிற முடிவை பத்தி அம்மா கிட்ட மூச்சு விட்டுறாத. அப்புறம் அவங்களுக்கு தான் தேவையில்லாத மன கஷ்டம். நீ சொல்றது 100க்கு 100 உண்மைடா. நான் அப்படியே பண்ணிக்கிறேன். நானும் பசங்களுக்கு எப்ப லீவு கிடைக்குதோ அப்ப அம்மாவை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிறேன். இரு, அம்மா எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அம்மா, என்னமா எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? பசிக்குதா? ஏமா அமைதியா இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்ன மாதிரி எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா? இட்லி சாம்பார்னு எல்லாம் இருக்கு, வயிறார சாப்பிடுங்க. முதல்ல எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அன்போட அக்கறையோட அவங்க அம்மாவை ரூமை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்தல்லதா டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாம்பார் இட்லி சட்னின்னு எல்லாத்தையும் நல்லா பரிமாறினாங்க. என்னம்மா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? முன்னாடி எல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க? ஏம்மா ஏன் இப்படி இருக்கீங்க? உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. என்ன செய்ய சொல்ற? விதி முடிஞ்சிருச்சே. அப்பா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? சரிம்மா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. எனக்கு கிச்சன்ல ஒரு சில வேலை இருக்கு, நான் போய் அதை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லதா கிச்சனுக்குள்ளயும் போயிட்டாங்க. கிச்சனுக்குள்ள போற மாதிரி போயிட்டு திரும்ப அவங்களோட தம்பி கிட்டதான் வந்தாங்க. ரவி, அம்மாவை சாப்பிட வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீ எதுவும் அவங்க கிட்ட பேசிக்க வேணாம். முதல்ல வீட்டு வாசலுக்கு வா, அப்பதான் அம்மாக்கு எதுவுமே கேட்காது அப்படின்னு மெல்ல சொல்லி அவங்க தம்பியவும் வீட்டு வாசலுக்கு லதா கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னக்கா என்ன பேசணும்? ஆர்த்திக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். பெரிய பிரச்சனை எல்லாம் ஆவாது, எனக்கும் வேலை இருக்குல்ல. நானும் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். உன்கிட்ட சொன்னேன்தான் நீ வர்ற வரைக்கும் அம்மாவை பாத்துக்கிறேன்னு. ஆனா என்னால அது முடியல. எனக்கும் ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்கு. நான் போனாதான் என் பிள்ளைங்களை பாத்துக்க முடியும். வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லிருக்கேன், அவங்க அம்மாவை நல்லா கவனிச்சுப்பாங்க. நீயும் கிளம்பி போயிரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீ எப்ப ஊருக்கு வந்து அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னியோ அத கண்டிப்பா மறக்காம பண்ணிரு. அது உன்னோட முக்கியமான கடமை. அக்கா, நீ எனக்கு இத சொல்ல வேணாம். நீ எனக்கு இத சொல்லித்தான் எனக்கு புரியணும்னு இல்ல. ஆனா எனக்கு உன் மேல வருத்தம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போற. என்னை என்ன பண்ண சொல்ற தம்பி? என் குடும்ப நிலைமை அப்படி இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான் எங்க வீட்டுல வரும். அதான் சொல்றேன், என்னமோ பண்ணுக்கா. அம்மாவை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஆர்த்திய நினைச்சாதான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ மனசுல கண்டதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு லதா சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க வீட்டுக்குள்ளயும் போயிட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடிய வந்தா லதாக்கு திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைய நடந்துச்சு. காலையில பொழுது விடிஞ்சதுமே டக்குன்னு ஊருக்கு கிளம்பி போலான்னு நினைச்சவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? கடமை சிறுகதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறேன்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள் கூட அலைபாயுதே நிகழ்ச்சியில கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. காலையில ஊருக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமா இல்லாதா நல்லா கிளம்பிட்டு இருந்தாங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறமா அம்மாவை ஒரு இட்டு பாத்துட்டு போவோமே நினைச்சு ரூம் கதவை தான் திறந்தாங்க. பிரகாசி அம்மாவும் பெட்டியில துணி மணிகளை எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தாங்க. என்ன, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே அம்மா ரெடியா இருக்காங்க? ஒருவேளை நான் ஊருக்கு போற விஷயத்த ரவி அம்மா கிட்ட சொல்லிட்டானோ? என்கிட்டயே வரேன்னு விடாப்படியா அம்மா இப்ப பேச போறாங்களோ? என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அம்மா, என்னம்மா பெட்டி படுக்கையோட ரெடியா இருக்கீங்க? எங்கேயும் சுத்தி பார்க்க போலான் இருக்கீங்களோ? இல்ல தம்பி வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அவன் தான் சொன்னானே சடங்குகள்லாம் சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன்னு. இப்ப எதுக்காக நீங்க பெட்டி படுக்கையோட ரெடியா இருக்கீங்க? லதா, நான் யாரு கூடயும் போறதுக்கு தயாரா இல்லம்மா. உன் கூடயும் வரல, உன் தம்பி கூடயும் வரல. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சேது அண்ணன் இருக்காருல்ல, அவர் இப்ப வருவாரு. அவர் என்ன ஹோம்ல கொண்டு போய் விட்டுருவாரு. என்னமா சொல்ற, உன்னை ஹோம்ல கொண்டு போய் விட்டுறதுக்கா நானும் தம்பியும் இருக்கோம்? நாங்க ரெண்டு பேரும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது நீங்க ஏமா ஹோம்க்கு போனோம்? இல்லம்மா, இது நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவு. வாழ்க்கையில எந்த கடமைகளை எந்த குறையும் இல்லாம நிறைவேத்திட்டோம். எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கிட்டோம். ரெண்டு பேருமா கை கோத்து கடந்து பல பிரச்சனைகளை தாண்டியும் வந்துட்டோம். உங்களுக்கான வாழ்க்கைக்கு வழியும் காட்டிட்டோம். எங்களுக்கும் வயசாகும், வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும். தனியா இருக்கிறவங்க என்ன செய்யறதுன்னும் மிஞ்சி இருக்கிற காலங்களை எப்படி போக்கணும்னு நல்லா யோசிச்சோம். அப்பதான் உங்க அப்பா எனக்கு ஒரு விஷயத்தையே புரிய வச்சாரு அப்படின்னு பிரகாசி அம்மா சொல்லும் போது அவங்களோட கண்கள் கலங்கி போச்சு. அந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன சொல்லிருப்பாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இனிமையான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான்

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கடமை சிறுகதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். உங்க அப்பா தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சாரு. உங்களோட வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கணும்னு நாங்க துளியும் நினைச்சு பாக்கல. நீங்கன்னு இல்ல, நிறைய பிள்ளைங்களோட மனசுல என்ன இருக்கு தெரியுமா? எங்க வயசான காலத்துல பெத்தவங்க பாரமா தனக்கு ஆயிருவாங்களோன்னு எத்தனையோ பிள்ளைங்க மனசுல அப்படி ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமைய உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க கொடுக்கவே மாட்டோம். உங்க அப்பா கொடுக்காம முன்னாடியே போயிட்டாரு. அவர் கூட போறதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கடவுளா கூப்பிடுற வரைக்கும் நான் எந்த விதத்திலையும் அவர்கிட்ட போக மாட்டேன். அவரோட நினைவுகளை சுமந்துகிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும். அதுதான் எனக்கு கட்டாய கடமை. இங்க பாருமா, ரவிய தேடுன, அவனை காணும், வெளியே எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த அவன் கிட்ட தெளிவா சொல்லிரு. சீனியர் சிட்டிசன் ஹோம்ல ஏற்கனவே உங்க அப்பா என் பேருக்கு டெபாசிட் கட்டி நான் வந்து தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாரு. அவருன்னு இல்ல, ரெண்டு பேர்ல யாரு கடவுள் கிட்ட முதல்ல போறமோ மிச்சம் இருக்கிறவங்க கடைசியா ஹோம்ல போய் இருக்கிறதா எங்க ரெண்டு பேரோட முடிவு. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நான் ஹோம்க்கு தான் இப்ப போக போறேன். வீட்டுல இருக்கிற பொருட்களை ஆதரவற்ற இல்லத்துக்கு கொடுத்தாச்சு. அந்த வேலைய சேது அண்ணே பாத்துப்பாரு. உங்களுக்கு எந்த சிரமமும் வேணாம். நீங்க உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா பாருங்க. பிள்ளைங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைய நிம்மதியா செஞ்சிட்டோன்ற திருப்தியோட நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். அப்பாவோட நினைவுகளோட மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை என்னால கண்டிப்பா கடந்து வர முடியும். என்ன பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைச்சா கண்டிப்பா என்ன வந்து பாருங்க. என்னோட ஆசிர்வாதம் உங்க ரெண்டு பேரோட குடும்பத்துக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னபடி செவத்துல மாட்டிருந்த தன் வீட்டுக்காரரோட படத்தை எடுத்து அதை தன்னோட மார்போட அணைச்சபடி வீட்டு வாசலுக்கு பிரகாசியம்மா போயிட்டாங்க. தன்னோட அம்மாக்கு பதில் கூட சொல்ல வாய் வராம தலை குனிஞ்சபடி கண்ணீரை தார தாரைய விட்டபடி லதா அமைதியா நின்னாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, உவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா.

முயற்சிகள் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ராஜத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்பூசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்பூசை FM 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்பிளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழ ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஒரு

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் ஏன் கல்லானா

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு

0: ஆவி மன்னிச்சுக்க, தக்காய் போச்சு, ஆரம்பத்துல இருந்து வர்றேன்.
1: பாவலனாம் கவி காளிதாசன் பொறு பார்த்திபம் கனவை வரையல்லையா?
2: ஐயோ, கர்மம் கர்மம் எல்லாம் தலகையா சொல்றிய?
0: அது நான் சரதாசனம் போட்டுக்கிட்டு படிச்சது. விஸ்வாமித்ர

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரி
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாம உங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்திவிட்டேன்.
1: புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்திவிட்டாய்.
0: என்ன இருந்தால் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
1: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு. எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு.

0: Dosai FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட்

0: பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனேன். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது, அதுல உற்பத்தி

0: நான் போயிட்டு வரேன்.
1: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

பொதுமக்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்கு

0: பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.